0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948, சர்வன் மாதம் 21 நாள், பராப வருடம் ஆடி மாதம் 27 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நாள் ஒரு குறள் எண் 352.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.

இன்னைக்கு கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையதளம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இந்த ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள். இந்த ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சினங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் கா அறிவுத்துடன் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:50 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ சைனேஜ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். ஏழு:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

அஞ்சலாக 8:30 மதுர தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை, சென்னை அஞ்சலாக ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை, சேத்தழை ஆர் ஆனந்தகிருஷ்ணனின் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்களின் கடம். 10 மணிக்கு அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, யானைகள் தடங்கள், உலக யானைகள் தினத்தையொட்டி வனவிலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 10:30 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கில திருச்சிகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை ஆர் தயாராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, 12:40 தமிழிசைகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தொழில் வாங்க பேசலாம் மிளரும் மங்கைகள், இதில் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட வீரர். வீர பெண்மணி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்களின் பற்றிய தகவல் உங்களுக்காக. வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் பென்சில் ஸ்கெட்சிங்ஸ் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சவிதா பாண்டியன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:50 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சல், தடகள வீரர் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு, மீண்டும் மாலை 5:20 குரல மதம் 350 துவக்கமாகும், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் ஊமை வெள்ளிகள் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், எழுதியவர் எசந்தில். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 இது நம்ம ஏரியா கார்கில் வீரர்களுக்கான வீர வணக்கம் உரை வழங்குகிறார் ஃப்ரீடா, தேசிய கொடி உரை வழங்குகிறார் கலைச்செல்வி, 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை சென்னை அஞ்சல், டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம், 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேரம், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒளிபரப்பு நிறைவு.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: அதாவது

0: என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல், இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: The Prime Minister will also address a gathering on the occasion. The autobiography offers a deeply personal account of former President Ramnath Kovind's life journey, tracing his experiences, struggles and achievements from his early years to his distinguished public life and eventual service as the 14th President of India. The book provides insights into the values, experiences and circumstances that shaped his journey and public service. The Securities and Exchange Board of India has relaxed the timelines for municipalities with listed municipal debt securities under its regulations to submit financial results to stock exchanges. Under the revised framework issued yesterday, listed municipalities will now have to submit half-yearly unaudited financial results within 60 days of the first half-year compared with the earlier 45-day deadline. Annual audited financial results will have to be submitted within 90 days from the end of the financial year along with the audit report against the earlier 60 days. The regulator said timelines have been relaxed considering the practical challenges faced by municipalities during data collection, interdepartmental coordination, and meeting disclosure requirements. Thousands of devotees across Kerala began offering Pitru Tharpanam, ancestral homage, in the early hours today on the auspicious occasion of Karkadiyaku Vavu. The new moon day in the Malayalam month of Karkadirakam is considered the most sacred day in the Hindu tradition to perform rites for departed souls seeking their eternal peace and spiritual liberation. The ritual started between 3:30 a.m. and 5 a.m. in most of the temples. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha today. India continued its impressive medal-winning run at the Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. After securing 17 medals on the opening day on Monday, Indian fencers added more medals to the country's tally. Karan Singh and Sherjan Shantimol clinched gold medals for India in the senior men's events last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு. வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை தள்ளியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போது அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை

0: கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன். அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை. என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழியனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நற்று வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மழையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மழை சூரிய ஒளி உதவியது என்றால் நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறி தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம் வாருங்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோகட்சியில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். முதல் பாடாக கேட்டிருந்தீர்கள் நேர்களே.

நேரம் காலை 6:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் பக்தி மாலை தான் கேட்டு அணிந்து கொண்டிருக்கிறோம். ஆன்மா துள்ளி எழுகிறது உன் நாமம் சொன்னால், கவலைகள் யாவும் பறக்கிறது, புது புது ஞானம் பிறக்கிறது. புத்துணர்ச்சியான காலையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் காலை 6:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இதோ

0: நேரம் காலை 6:35.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 13 வியாழக்கிழமை வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். ஆடி மாதத்தில் மழையை நம்பும் மானாவாரி நிலங்களில் வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களான நிலக்கடலை, எள், கம்பு, சோளம், கொள்ளு, உளுந்து, பாசிப்பயறு, தட்டை பயறு போன்றவற்றை விதைப்பதால் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி நல்ல மகசூல் பெறலாம். ஓரளவு பாசன வசதி உள்ள நிலங்களில் குறைந்த நீரில் நன்றாக வளரக்கூடிய பயிர்களான நிலக்கடலை, மக்காச்சோளம், எள், உளுந்து, பாசிப்பயறு, தீவன பயிர்கள் இவற்றை விதைப்பதால் குறைந்த பாசனத்திலேயே நல்ல வளர்ச்சி பெறலாம். நல்ல பாசன வசதி உள்ள நிலங்களில் நெல், மக்காச்சோளம், நிலக்கடலை, மிளகாய், தக்காளி, காய்கறி பயிர்கள், தீவன பயிர்கள் போன்றவற்றை விதைப்பதால் அதிக லாபம் பெறலாம். பல பயிர் சாகுபடி பாதுகாப்பு தரும். நிலக்கடலையுடன் தட்டை பயிறு பயிர் செய்யலாம். கம்புடன் கொள்ளு, சோளத்துடன் பாசிப்பயறு போன்றவற்றை விதைப்பதால் இரட்டிப்பு லாபம் பெறலாம். அதிகமான லாபம் தரும் பயிர் என்று தனியாக எதுவும் இல்லை. உங்கள் நிலத்திற்கு பொருத்தமான பயிர்தான் அதிக லாபம் தரும். சரியான பயிர் தேர்வே விவசாய வெற்றியின் முதல் படி. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்புழு தயாரிக்கும் முழுமையான வழிமுறையை தெரிந்து கொள்வோம். செங்கல், சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் டப் பயன்படுத்தலாம். அடியில் துளைகள் இருக்க வேண்டும். பொதுவாக தொட்டி 3 நீளம், 2 அகலம், 1 உயரம் இருப்பது நல்லது. தொட்டியின் அடியில் 2 முதல் 3 அங்குலம் உலர்ந்த இலைகள், தென்னை நார், சின்ன

0: கிளிகள் போன்றவற்றை போட்டு ஓர் அடுக்காக அமைக்க வேண்டும். அதன் மேல் காய்கறி கழிவுகள், பழத்தோள்கள், பச்சை இலைகள், தேயிலை, காபி பொடி போன்ற இயற்கை கழிவுகளை சேர்க்கலாம். எண்ணெய், மாமிசம், பால் பொருட்களை இடக்கூடாது. மேலே 1 முதல் 2 அங்குலம் தோட்ட மண் அல்லது பழைய மாட்டு சாண உரம் சேர்க்க வேண்டும். இது மண்புழுக்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும். 1 சதுர அடி பரப்புக்கு 500 முதல் 1000 மண்புழுக்களை விடலாம். ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்க வேண்டும். வாரம் தோறும் தண்ணீர் தெளிக்க வேண்டும். மேலே ஈரமான சாக்கு அல்லது தென்னை இலைகளால் மூட வேண்டும். 45 முதல் 60 நாட்களில் மண்புழு உரம் தயாராகும். மணம் இல்லாத கருமையான மென்மையான உரம் கிடைக்கும். மண்புழு உரத்தை பிரித்தெடுக்க மண்ணை ஓரமாக வைத்தால் சூரிய ஒளி பகுதியில் மண்புழுக்கள் கீழே செல்லும். அவற்றை பிரித்து உரத்தை தனியாக சேகரிக்கலாம். நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை: நேரடி சூரிய ஒளி படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக தண்ணீர் ஊற்றக்கூடாது. வேதிப்பொருட்கள், பூச்சிக்கொல்லி கலந்த கழிவுகளை பயன்படுத்தக்கூடாது. வாரம் 1 முறை கிளறிவிட வேண்டும். 1 கிலோ மண்புழு உரத்தை 10 முதல் 15 கிலோ மண்ணுடன் கலந்து தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, கத்தரி பயிரில் தண்டு மற்றும் காய் துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த இயற்கை முறைகளை பின்பற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட பாகங்களை வெட்டி அழித்தல் வேண்டும். வாடிய நுனி புழு தாக்கிய காய்களை அகற்றி எரிக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்த வேண்டும். 1 ஏக்கருக்கு 4 முதல் 5 இனக்கவர்ச்சி பொறியை பயன்படுத்தலாம். இயற்கை தாவர பூச்சி விரட்டிகளான வேப்பங்கொட்டை சாறு, இஞ்சி பூண்டு, மிளகாய் கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக வேப்பங்கொட்டை சாறு பயன்படுத்த வேண்டுமென்றால் 1/2 கிலோ வேப்பங்கொட்டைகளை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பயன்படுத்தலாம். இஞ்சி பூண்டு, மிளகாய் கரைசல் தலா 50 கிராம் எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். 3% வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்க 300 மில்லி வேப்பெண்ணெயை 50 மில்லி சோப்பு தண்ணீருடன் கலந்து இவற்றை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து இயற்கை தாவர பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உயிர் உரங்களை மிக நேர்த்தி மூலமாகவும் செய்யலாம். 50 மில்லி திரவ உயிர் உரத்தை தேவையான அளவு அரிசி கஞ்சியுடன் கலந்து 1 ஏக்கருக்குண்டான விதைகளை 30 நிமிடங்கள் நிலையில் உயர்த்தியது விதைக்கலாம். நாற்று மூலமாக நடும்போது 150 மில்லி திரவ உயிர் உரத்தை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்னர் நடவு செய்யவும். நேரடியாக வயலில் இருக்கும்போது 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிர் உரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்னர் வயலில் இடலாம். 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி திரவ உயிர் உரம் என்ற அளவில் உயிர் உரத்தை விடுத்து செய்யப்பட்ட நாளிலிருந்து 15, 30, 45 நாட்களில் பயன்படுத்தலாம். இந்த உயிர் உரங்கள் பயன்படுத்துவதனால் மண்ணில் கிடைக்கக்கூடிய சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. மேலும் பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி வீக்கிகள் சாகுபடி செலவை குறைப்பதோடு ரசாயன உரங்களின் பயன்பாட்டுகளையும் இந்த உயிர் உரங்கள் வந்து குறைக்கப்படுகின்றது. பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாப்பதற்கும் இந்த உயிர் உரங்கள் உதவுகின்றன. நமது உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்துவதன் மூலமாக அது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது, பயிர்களுக்கு நீடித்தான நிலையான பாதுகாப்பையும் கொடுக்கின்றது. இயற்கையில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகள் மற்ற பிற பறவைகள், விலங்கினங்கள், உயிரினங்கள் ஆகியவையும் பாதுகாக்கப்படுகின்றன. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. நச்சுத்தன்மையற்ற விளைபொருட்களை உற்பத்தி செய்ய இதனால் முடிகின்றது. மேலும் இந்த உயிரியல் காரணிகளை பயன்படுத்துவதும் எளிது. பயன்படுத்தும் போது எந்த ஒரு தீங்கும் ஏற்படுவதில்லை. இந்த உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் மிக குறைந்த விலையில், அதுவும் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சாணம் மருந்துகள் விவசாயிகள் 100 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 13 ரூபாய் என்ற அளவில் மட்டும் தேவைப்படுகின்றது. என்பிவி என்ற

வைரஸ் கரைசலை ஒரு ஏக்கருக்கு 100 ml பயன்படுத்தும் போது 1 லிட்டர் 850 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. 100 மில்லி 85 ரூபாய்க்கு வேளாண் துறையின் மூலமா கிடைக்கின்றது. இதுவும் மானிய விலையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 50% மானியம். உதாரணத்துக்கு 1 கிலோ 135 ரூபாய் என்று பார்த்தால் மானிய விலையில் 65 ரூபாய் விதமும் 180 ரூபாய் என்று விற்பனை செய்யக்கூடிய பாக்டீரியா மருந்துகள் 90 ரூபாய்க்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றது. முட்டை ஒட்டுண்ணி அட்டை என்பது ஒட்டுண்ணி அட்டை ஆனது ஒரு அட்டை 40 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்படுகிறது.

0: விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே. அரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
1: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

0: செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு

0: ங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் செந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த 1000 பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம்

0: தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத் தீ பரவியதால் ஆடி அமாவாசையையொட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: ஆறில்லா ஊருக்கு அழகு பால் நல்வழி என்னும் நீதி நூலில் இடம்பெற்றுள்ள புகழ்பெற்ற வரி. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இதன் பொருள், நீர்வளம் இல்லாத ஊர் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது தன் சிறப்பை இழந்து பயனற்று போகும் என்பதாகும். இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் பாயக்கூடிய ஒரு முக்கியமான ஆற்றை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம். தென்பெண்ணை ஆறு தாங்க அது. இது தட்சிண பினாக்கினி என்றும் அழைக்கப்படுது. இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் நந்திமலையில் தோன்றி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக ஓடி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மார்க்கண்டேய நதி, பாம்பாறு, வாணியாறு, சின்னாறு ஆகிய ஆறுகள் இதனோட துணை ஆறுகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதன் குறுக்கே ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. அது குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு பெரிதும் பயன்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைக்கு சாத்தனூர் அணை என்று பெயர். தமிழ்நாட்டிலுள்ள முக்கிய அணைக்கட்டுகளில் இதுவும் ஒன்று. இந்த அணை பாசனம், குடிநீர் மற்றும் மீன் வளர்ப்பிற்கு உதவுகிறது. முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகின்றது. சுற்றுச்சூழலில் தென்பெண்ணை ஆற்றின் பங்களிப்பு இப்பகுதியில் நிலத்தடி நீரை நிரப்ப உதவுகிறது. ஆற்றங்கரை உயிரினங்களின் வாழ்விடமாக உள்ளது. வெள்ள நீரை கட்டுப்படுத்த உதவுகிறது. பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. இந்த ஆற்றிற்கும் நிறைய சவால்கள் இருக்கின்றன. சட்ட விரோதமாக ஆற்று மணலை அள்ளுதல், தொழிற்சாலை மற்றும் வீட்டு கழிவுகளால் நீர் மாசுபாடு, மழைப்பொழிவு குறைவால் நீரோட்டம் குறைதல், ஆக்கிரமிப்புகள், காலநிலை மாற்றத்தின் தாக்கம், கரையரிப்பு அதிகரிக்கிறது, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மழை நீருடன் கலந்து ஆற்றை மாசுபடுத்துகின்றன. ஆற்றை சார்ந்த பகுதிகளில் அதிக அளவில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நீர்மட்டம் குறைகிறது. நீர் மாசு மற்றும் நீரோட்ட குறைவால் மீன்கள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் வாழிடம் பாதிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஒழுங்கற்ற மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதன் காரணமாக சில ஆண்டுகளில் கடுமையான வறட்சி, சில ஆண்டுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகின்றது. இவற்றிற்கெல்லாம் தீர்வாக என்ன இருக்கப் போகிறது? நன்னீரின் அளவு குறைந்து கொண்டே வரும் காலகட்டத்தில் இருக்கும் நீர்நிலைகளை நல்ல நிலையில் தக்க வைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் உள்ளது. நாடும் நாமும் நலம் பெற நதிகளை மீட்டெடுப்போம், உயிரின சமநிலையை காத்திடுவோம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்றைய தின சிறப்புகள் அறியலாமா நேயர்களே? இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நேயர்களே, இன்று ஆடி அமாவாசை திதி. முன்னோர்களை வணங்கி இன்று தர்ப்பணம் செய்வார்கள் அனைவரும். அனைவரும் அறிந்ததே, புனித நீரில் நீராடி கடவுளை வணங்கும் நாள் இந்த நாள். பொதுவாக ஆடி மாதம் என்னாலே சிறப்பான மாதமாக கருதப்படுது. ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, இப்படி ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக மாதம் அல்லவா? அப்படிப்பட்ட இந்த நாளில் ஆன்மீக தகவல் ஒன்றை அறிவோமா நேர்களே.

ஏன் கோவில்களின் சுவர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் உள்ளது என்பதை அறிவோமா நேர்களே? அதற்கு காரணம் தெரியுமா? சிவசக்தி ரூபமே நாம் அனைவரின் வாழ்க்கையோடு இணைந்தது. அதன் தத்துவ ரூபமே இவை. அதாவது, அணுக்கள் சேர்ந்து மட்டுமே உடல்களின் படைப்பு என்பது அனைவரும் அறிந்ததே. அதில் வெள்ளையணுக்கள் மற்றும் சிவப்பணுக்கள் நம் இரத்தத்தில் உள்ளது. சிவப்பு அணுக்கள் உடலுக்கு தேவைப்படும் ஆக்சிஜனை எல்லா பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லவும், வெள்ளை அணுக்கள் உடலுக்கு தேவைப்படும் எதிர்ப்பு சக்தி தருவதற்கும் உதவுகின்றது. ஆரோக்கியமான வாழ்விற்கு இவ்விரண்டும் மிக இன்றியமையாதது. அவ்வாறு சிவனை குறிப்பது வெள்ளை நிறத்தையும், சக்தியை குறிப்பது சிவப்பு நிறமும், சிவ சக்தி ஐக்கியத்தை குறிக்கும் கோவில் சுவர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்தில் உள்ளது. ஆதலால் விபூதி வெள்ளை நிறத்திலும் குங்குமம் சிவப்பு நிறத்திலும் கோவில்களில் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த இன்ஃபர்மேஷனோட பாடல் கேட்கலாம், பாகுபலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையில் அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மேலும் இன்று சர்வதேச இளைஞர் தினம் மற்றும் உலக யானைகள் தினம். இன்று ஆகஸ்ட் 12 இன்று உலக யானைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு 2012 தொடங்கப்பட்டது. ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க யானைகளின் அவலநிலை குறித்து பொதுமக்களுக்கு அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இன்றைய தினம் உலக யானைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கேட்கலாம் பாடல் அனைவராலயம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது அறிவோம் ஆயிரம். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுர தென்றல். பாரதி திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார் இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
1: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அட
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ் பேங்க் RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தின்றில். மீண்டும் கேட்கலாம் 7:35 நிமிடத்தில். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல்

0: தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என நான்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக் கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ணக் கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும், காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டி டா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9,000 கனஅடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8,000 கன

0: கனஅடியிலிருந்து 9000 கனஅடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ சைனஸ் நோய் பிரச்சனைகளுக்கான தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.
4: குறிப்பாக தூசியை சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு முகக்கவசமும் இந்த மாதிரி வெயில் அலைஞ்சிட்டு இருக்கவங்க டக்குன்னு எதுவும் ஜில்லுன்னு சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா உடனே ரொம்ப ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சாப்பிடாமல் இருக்கதை தவிர்க்கிற மாதிரியும் இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம்.
3: ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருது. அதாவது இப்போ சைனஸ் அப்படின்னாலே பொதுவாக சில்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அதோட சேர்ந்தே இருக்கும். தலைக்கு குளிக்க மாட்டாங்க, ஒரு வித பயத்தோடய இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் இதை சாப்பிட முடியாது, நாங்கள் அதை சாப்பிட முடியாது அப்படிலாம் ஒரு இதே இருக்கும். இப்போ சைனஸ் அப்படின்னா அதோட ஆரம்ப அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்?
4: சைனஸ் அப்படிங்கிற இந்த நோயை பத்தி நம்ம போறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு சின்ன ஒரு கருத்து இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு 2-3 தும்மல் வந்துட்டாலே வந்து நமக்கு சைனஸ் அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இருக்குது. அப்படி கிடையாது. சைனஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நிலைன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அலர்ஜி அப்படிங்கிற ஒரு அடிப்படை நிலை இருக்குது. அதை வந்து நம்ம அலர்ஜி ரைனட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, அலர்ஜினால ஏற்படக்கூடிய நாசி சார்ந்த ஒரு பிரச்சனைகள். இதுல வந்துட்டு சைனசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நோயில் இருக்கிற மாதிரியான தொந்தரவு அப்படியே தான் இருக்கும். மூக்குல இருந்து வந்துட்டு தண்ணியா ஒழுங்கும் முதல்ல, அப்புறம் மூக்குக்குள்ள அரிக்கும், கண்ணுல அரிக்கும், தொண்டையில அரிக்கும். தும்மும் போது வந்துட்டு கண்ணுல இருந்து தண்ணியா வரும். அது போக நம்ம நாசியில கண்ணுல தொண்டையெல்லாம் எரிச்சல் இருக்கும். மூக்குக்கு பின்பக்கம் வந்துட்டு ஒரு விதமான அரிப்பு தொந்தரவு, அங்கிருந்து சளி பின்பக்கம் இறங்குறது, இது எல்லாம் சகஜமா இருக்கும். இது எல்லாம் இருந்துட்டாலே வந்துட்டு நமக்கு சைனஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி கிடையாது. சைனஸுங்கிறது இந்த அலர்ஜி ரைனைட்டிஸை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படி கொஞ்சமாக அதிகமாகி அது கடைசியாக போய் முடிகிற நிலை தான் சைனசைட்டிஸ். சிலருக்கு மாறுபடலாம், சிலருக்கு வந்துட்டு எடுத்தோன்னே சைனசைட்டிஸே வரலாம். சைனசைட்டிஸோட அறிகுறிகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இந்த அலர்ஜி ரைனைட்டிஸ்லேருந்து எப்படி மாறுபடும்னா, முதல்ல வந்து மெயினாக எப்படி இருக்குன்னா, இந்த தும்மல் இருக்கும், மூக்கடப்பு இருக்கும், அது போக நான் சொன்ன மாதிரி அந்த நாசி தொந்தரவு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு மூக்குக்கு இருபுறமும் வந்துட்டு வலி இருக்கும், கண்ணுக்கு இருபுறமும், அது போக வந்து நெத்தியில இங்கே எல்லாத்துலேயுமே வலி இருக்கும். முக்கியமாக நம்ம உடம்புல பார்த்தோன்னா முகத்தில் ஒரு 4 விதமான சைனசஸ் இருக்குது. நம்ம மூக்குக்கு 2 பக்கத்தில் ஒன்று இருக்கும், அது போக கண்ணுக்கு இடைகளில் அங்கே 2 இருக்கும், அது போக நம்மளுடைய மூக்குக்கு பின்புறம் உள்ள பிரெயினுக்கு அடியில் அங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 இடங்களில் இருக்குது.

0: இதுல ரொம்ப அதிகமா நம்ம நாள்தோறும் பார்க்கக்கூடியது எங்க அப்படின்னா இந்த தலைவலி வர்றது, இந்த முகவலி வர்றது, இவங்களுக்கு தான் வந்துட்டு காமனா இங்க கண்களுக்கு இருபுறம் இருக்கிறது, மூக்குக்கு இருபுறம் இருக்கிறது, தலைக்கு இருபுறம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு மெயினா வரும். நெத்தி பகுதிகளில் நெத்தி பட்டைகளில் வந்துட்டு காமனா வலி வரும். ஸோ இந்த தும்மல் தொந்தரவோடு சேர்த்து, அது போக இந்த ஒரு மூக்கடைப்போட சேர்த்து, மூக்குலேருந்து கட்டி செளி வரதோடு, அது போக வந்து முகவலி, இது எல்லாமே சேர்ந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு சைனஸோட அறிகுறிகள். அதனால ஒரு நாலஞ்சு தும்மல் போட்டாலே, கொஞ்சம் த்ரோட் இரிட்டேஷன் ஆனாலே வந்துட்டு நம்ம சைனஸுங்கிற முடிவு வரக்கூடாது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் அப்படி தான் தவறாக எடுத்துக்கிறாங்க. ஒரு பத்து தும்மல் தொடர்ச்சியாக போட்டாலே நமக்கு அலர்ஜி அப்படிங்கிறத யோசிக்காமல் எடுத்தோடனே நமக்கு சைனஸுங்கிற ஒரு பதம் ரொம்ப காமனாக வழக்கில் இருக்குது. அதனால அதை எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதை நம்ம கரெக்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும்.
1: சைனஸ் நோய்க்கான தீர்வுகள் குறித்து தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள்.
2: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். உடன் சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி கடம். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு இன்று அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் யானை தடங்கள். உலக யானைகள் தினத்தையொட்டி வனவிலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் ஆர் செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: காசியில் ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்கிட்டுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது, தப்பாருமா இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே இவர் எங்கே போகிறார் அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசிச்சு பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேரிலேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகராசம் போயிட்டாரு, எவ்வளவோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாருன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம், படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், நான் இறந்து போனப்போ கூட

0: எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க. இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான். எப்படின்னு அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானா இவன்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலம்
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
5: இசைஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். மதுர தென்றல் கேட்டு ரசிப்போம் மனையர்களே. நேரம் காலை 7:35. மதுரத்தின் தரம் முதல் பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கிரிஷ் அருண் குழுவினர் குரலில். ஏதோ பாடல் உங்களுக்காக நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எடுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் நேர்களே. 7:48 தொடர்ந்து பாடல் கேட்கலாம். விண்ணை தாண்டிய வருவாய் திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில், தேவன் ஏகாம்பரம் சின்மயி குரலில்.

ஏஆர் ரஹ்மான் இசையிலும் குரலிலும் பாடல் ஒலித்தது செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.
3: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்னிசை மெட்டுகளோடு இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தொடரி திரைப்படத்திலிருந்து

நிமித் திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்க கேட்டும். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல். இசை ஜாலமாய் இணைந்திருக்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சி இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:45.

நிறைவான பாடலாக ஒலித்தது மைனா திரைப்படத்திலிருந்து. இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் மதுரத்தென்றல் முற்பகல் 11 மணிக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி டாக்டர் கே. முரளி அவர்கள் கட்டம். முதலில் பாகி ஸ்ரீ கிரிராஜசுதே ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த சியாமசாஸ்திரி கீர்த்தனை ரூபகதாளம்.

நேரம் 9:27:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்து கோரி சேவிம்ப கரஹரப்பிரியா ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீணை இசை கேட்டும், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் யானை தடங்கள். உலக யானைகள் தினத்தையொட்டி வனவிலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் ஆர். செந்தில்குமரன் அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உலக யானைகள் தினம். பொதுவா மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெருவில் யானை நடந்து போறதை

0: பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். காட்டுக்குள்ள போறப்பவோ இல்ல நம்ம தொலைக்காட்சியில பாக்குறப்பவோ படங்களை பாக்குறப்பவோ யானைகள் பாக்குறப்ப அந்த குட்டி யானைகள் பண்ற அந்த சேட்டை, பெரிய யானைகளை வந்து எப்படி அரவணைச்சு கொண்டு போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப பிடித்தமான விலங்கு அப்படின்னா யானைன்னு சொல்லலாம். இந்த யானைகள் பத்தி நமக்கு இன்னும் அரிய பல புதிய தகவல்களை, சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்ல வந்திருக்கிறாங்க வனவிலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் செந்தில்குமரன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: யானைகள் பத்தி சுருக்கமா நான் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சது யானைகள் வந்து மிகப்பெரிய விலங்கு, மனிதர்களோட வந்து நெருங்கி பழகக்கூடிய விலங்காகவும் இருக்கு. எப்படி அது வந்து மனிதர்களோட ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு, எப்படி வந்து ஒரு நல்ல பாசத்தோட பழகுதுங்க சார்?
1: யானைகள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டு விலங்கு. இப்போ மனிதர்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கையிலேருந்து எவ்வளவோ தள்ளி வந்துட்டோம் ஆக்சுவலாக.
0: ஆமாம்.
1: பட் வந்து மனிதர்களோட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு இருக்கக்கூடிய சில ஒரு சில விலங்குகளில் வந்து யானைகளை நம்ம பார்க்குறோம். கோயில்களில், கேம்ப், எலிஃபண்ட்ஸு, இது மாதிரி வந்து கலைகளில் யானைகள்லாம் வந்து நிறையா மனிதர்களோட தொடர்பு படுத்தி பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி சயின்ஸ்னு ஒன்று இருக்குது.
0: சரி,
1: யானைகள் எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வேலை இருக்குது சார். அது வந்து ஒரு சின்ன பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு தேனியாக இருக்கலாம், ஒரு வண்ணத்து பூச்சியாக இருக்கலாம், ஒரு புலியாக இருக்கலாம், யானை. இது எடுத்து பார்க்குறப்ப வந்து எல்லா உயிரினங்களையும் பார்க்குறப்ப வந்து யானைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும்.
0: என்ன விதத்தில் சார்?
1: அதாவது சார், நம்ம வந்து சயின்டிஃபிக்காக அதை நம்ம பார்த்தோம்னா, நம்ம உணர்வு பூர்வமாக பார்க்குறப்ப வந்து மனிதர்களோட பழகிறது அது மாதிரி பார்க்குறோம். ஆனால் சயின்டிஃபிக்காக பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விலங்கு தான் யானை. அந்த இயற்கையோட படைப்பே பார்த்தீங்கன்னா யானை மேலே ஏன் அவ்வளோ அந்த இயற்கைக்கு வந்து இப்படி ஒரு தனித்துவம் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துச்சுன்னு இல்லை. ஏன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்கு யானை தான் சார்.
0: ஆமாம்.
1: அவ்வளோ பெரிய உருவத்தை ஏன் உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஏன்னா அது வந்து ஒரு சின்னதாக வந்து எறும்பு மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு புலி மாதிரியோ அது உருவாக்காமல் ஏன் யானை வந்து இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது? அது வந்து ஒரு தாவர உண்ணி. யானையோட மிகப்பெரிய தனித்துவமே வந்து அது வந்து ஒரு நாடோடி. யானைகளுக்கு தாய் நிலங்கள் கிடையாது. நீங்கள் வந்து பறவைகளுக்கு தாய் நிலம் இருக்கும், புலிகள் ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும், யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்காது.
0: ஒரே இடத்துல
1: யானைகள் இருக்காது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சொல்லக்கூடிய வந்து ஹோம் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கும். ஏன் யானை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்து வருது.
0: ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய, தரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரினமான யானை வந்து தாவர உண்ணியாக இருக்கிறதே வந்து ஆச்சரியமா இருக்கு. நிறைய உணவும் தேவைப்படும், அதுக்கு ஏத்த மாதிரி வந்து தாவரங்களும் நிறைஞ்சிருக்கணும். அப்ப அது வசிக்கக்கூடிய வாழ்விடமே வந்து அந்த மாதிரிதான் சார் இருக்கும்.
1: ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, ஆனா 14 மாநிலங்கள்ல தான் வந்து யானைகளுக்கான வாழ்விட பகுதி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறைந்த அளவு 10 யானைகளுக்கான லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு. யானைகள் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, தொடர்ந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிகள் போய் நடக்கக்கூடிய யானைகளுக்கான லேண்ட்ஸ்கேப்ஸ் சொல்லக்கூடிய பகுதிகள் இருக்கு.
0: அது ஏன் நடக்குது சார்?
1: ஏன்னா அவ்வளவு பெரிய உருவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது அதிகபட்சமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும் சொல்றாங்க. ஏன் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பாக்குறப்ப யானைகள் ஒரு நாளைக்கு வந்து 16 முறை சாணம் விடும் சார். ஏன் 16 முறை?
0: ஒரு நாளைக்கு
1: ஏன் 16 முறை அப்படிங்கிற பாக்குறப்போ பாத்தீங்கன்னா யானைகள் வந்து முழுக்க முழுக்க விதைகளை பரப்பக்கூடிய வேலைகளை தான் செய்யுது. நீங்க வந்து ஒரு யானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 150-200 கிலோ தாவரங்களை சாப்பிடுது. அப்படியே சாப்பிட்டு இருந்தால் காடு அழிஞ்சிரும்லே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் அது சாப்பிட்றத தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு வந்து விதைகளை பரப்புது. காட்டின் பொறியாளர்கள் யானைகள்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து விதைகளை மட்டும் பரப்புறது கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு புதர் இருக்கு அப்படின்னா அந்த புதர் வழியா யானைகள் போச்சுன்னா அது யானை பாதைன்னு சொல்லுவாங்க, யானை போன பாதைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு யானை போயிருச்சுன்னா அந்த பாதைகள் வந்து சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வந்து பாதையா மாறிடும். யானையோட வழியை தான் சிறு உயிரினங்கள், ஒரு முயலோ இல்ல நரியோ இல்ல காட்டு நாய்களோ இந்த மாதிரி சென்னாய்களோ இது மாதிரி இடங்கள் யானைகள் வந்து பெரிய புதரா அவங்களுக்கு மண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சார், சிறு விலங்குகள்லாம் போக முடியாது, மாட்டிக்க
0: முடியாது.
1: அப்ப யானைகள் போகக்கூடிய பாதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு விலங்குகள்லாம் எடுக்கும். சரி, யானை எங்க தான் போகும் கடைசியா? அந்த பாதைகள் எடுத்து
0: பாத்தீங்கன்னா
1: தண்ணி குடிக்க போகும், இல்லைன்னா தாவரங்கள் எடுத்து போகும். அப்போ வந்து அது அது பாதையில போனாலே நமக்கு தாவரங்கள் இருக்கும். யானை என்ன பண்ணுனா ஒரு மரத்துல இருந்து ஒரு குப்பை உடைக்கும், சாப்பிடும், கீழே போடும், அது பாத்தீங்கன்னா பழங்கள் கீழே விழுகும். அதெல்லாம் வந்து இந்த சிறு விலங்குகள் எடுக்கும். யானை பின்னாடி போனாலே அதுக்கு சாப்பாடுகள் கிடைக்கும், தண்ணீரும் கிடைச்சிடும். கடைசியா யானை எங்க போகணும்? சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க போகும், ஒன்னும் ஆத்துக்கு போகும், இல்லைங்கள் தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகள் நீர்ப்பிடி பகுதிகள் போய் லேசை தோண்டி அதுல இருக்க நீர் எடுத்துக்கும். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா சிறு விலங்குகள் யானைகளை தொடர்ந்தாலே வந்து அதுக்கான உணவுகள் நீர் எல்லாமே கிடைச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யானைகள் வந்து தொடர்ந்து வந்து விதைகளை பரப்பிக்கிட்டே போகுதுன்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 முறை சாணம் எடுத்து இல்லையா, அந்த சாணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உணவை வந்து 50% தான் வந்து டைஜஸ்ட் பண்ணும். செரிமானம் ஆகாது.
0: அப்படியே வெளியே வரும்.
1: நீங்க புல் பாத்தீங்கன்னா புல்லோட வந்து நிறம் மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர

0: நீங்க வந்து அதுல கூட சில இடத்துல நிறைய பச்சை யானையோட சாணம் பச்சை கலர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த பச்சை தாவரத்தோட இது அப்படியே வரும். யானைகள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பழங்களையும் பட்டைகள் இலைகள் எல்லாம் சாப்பிட்றப்ப ஏகப்பட்ட விதைகளும் அது உடம்புக்குள்ள போகுது. அந்த விதைகள் வந்து செரிமானம் ஆயிடுச்சு வளராது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மினரல்ஸோட கலந்து ஒரு நம்ம வந்து எப்படி இப்ப ஒரு தொட்டியில பூ தொட்டி வைக்கிறோம்னா அதுல வந்து உரம் வச்சு போட்டு இது பண்ணி தண்ணி ஊத்தி ஒரு செடி வைக்கிறோம் எதாவது வைக்கிறோமோ கிட்டத்தட்ட அது மாதிரி வந்து ஒரு பூத்தொட்டியை வச்சுட்டு போற மாதிரி ஒரு சாணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மினரல்ஸ் இருக்கும், நீர்ச்சத்து இருக்கும், அந்த விதைகள் உள்ள இருக்கும். யானை சாணத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு மலைகள் பெஞ்சதுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு விதைகள் முளைச்சு நிக்கும். அதை நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யானைகள் சாணங்கிறது வந்து ஒரு உரம் சேர்ந்த ஒரு விதை சூழ்ந்த ஒரு பந்து. அது ஆக்சுவலா அது வந்து காடுகள் பூரா வந்து அதை பரப்பிட்டு போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்துக்கிற தாவரங்களை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் குருவிகள் விதைகள் பரப்புது, மத்த விலங்குகள் பரப்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவிகளால சாப்பிட முடியாத படங்க இது. குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா அதோட வயிறு அளவு பாருங்க, யானைகளோட வயிறோட அளவு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து காடோட விதை பரவலுக்கு வந்து யானைகள் தான் முக்கியம். அதனாலதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா யானைகளுக்கு வந்து இது ஒரு சிக்கலான விஷயம் கூட. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யானைகளால தொடர்ந்து நிக்க முடியாது, யானைகளால தொடர்ந்து படுத்துக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அப்ப வந்து அது வந்து கால்கள் வந்து ரொம்ப பலமான உடல் தாங்கிட்டு இருக்கனால அது நடந்துகிட்டே இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், ஆனா ஒரே பகுதியில் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி தாண்டிதான் போகும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யானை அந்த சிக்கலான ஒரு பெரிய உடல் கிட்டத்தட்ட சாப்பிடல பாதிதான் அதுக்கு எடுத்துக்குது, பாதியை வந்து மறுபடியும் நம்ம வந்து நிலத்துக்கு தான் கொடுக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா யானைகள் வந்து தன்னை வருத்திக்கிட்டு தான் அவ்வளவு பெரிய வேலைகளை இந்த காட்டுக்காக செய்யுது.
1: ஒரு காட்டுக்கு யானை வந்து எவ்வளவு முக்கியம் சார்?
0: அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப வந்து ஒரு புலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உணவுச் சங்கிலியில மிக முக்கியமான பட்டியல் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து இந்த பிரிடேட்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு விலங்க கண்ட்ரோல் பண்ணும், அதை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்யும். ஆனால் யானைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் அது ஒரு காடு வளரணும் அப்படின்னா யானைகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை பரப்புறது வந்து காடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதோட சாணங்கள்லேருந்து எடுத்த விதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 250 விதைகள் வந்து ஒரு நாளைக்கு அது பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய வேலையை செய்யுது. அதனால வந்து யானைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு. இப்போ வந்து யானை முதல் முதல்ல வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானையோட உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டுப்பண்ணியோட உருவம்
2: அதுக்கு பனிஷ்மெண்ட்
0: கார்பன் கொடுக்கும். இது எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஆக்தான் செய்யும். இதில் வந்து ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு கூட்டத்தை பார்த்தோம்னா அதில் இது தலை

0: பிஹேவியான அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அந்த கமாண்ட் பண்ணுறது, அதோட பிஹேவியர் எப்பயுமே கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது அதை, அது அது ஏன்னா எல்லா டிஷ்ஷும் அதுதான் எடுத்தாகணும். அப்போ வந்து அதுக்கான வேலை அதிகம்,
1: வேலையில் நடத்துறது வந்து அதுதாங்கிறப்ப வந்து எல்லா பக்கமும் கவனமாக
0: இருக்கணும். நாங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து யானைகளை கிட்ட போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு யானை வந்து நின்றுட்டு எல்லா யானையை அனுப்பி விட்டுட்டு அதை கரெக்டாக வழி நடத்திட்டு கடைசியாக பின்னாடி போகும், அந்த மாதிரி போகும். அது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். அது வந்து விரட்டிட்டு வந்து அடிக்காது, சில நேரத்தில் அடிக்கும், சில நேரத்தில் அடிக்காது. அது கமாண்ட் பண்ணும், ஏதோ ஒரு குட்டி ஆண்யானை இருக்கும் அதை விட்டு அடிக்க விடும், நீ விரட்டுங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி வந்து குட்டி யானை வந்து தண்ணிக்குள்ளே இறங்காது சில நேரத்தில், அப்போ அந்த தலைவி என்ன பண்ணுனா அடிச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி விடும். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இன்னைக்கு வந்து கண்டிக்கிற முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக நம்ம கண்டிக்க மாட்டோம், யானைகள் அப்படி கிடையாது, பயங்கரமாக கண்டிக்கும். நான் பார்த்து அடிச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி விடும்,
1: சரியாக
0: வந்து புஷ் பண்ணி தள்ளி விடும், சண்டை போடும், கத்தும், எல்லா வேலையும் செய்யும். அப்போ வந்து யானைகளுக்கே அந்த
1: தைரியத்தை ஊட்டுது
0: சார். அப்படி இருந்தால் தான் அது வந்து அதை அந்த இயற்கையில் அதால் சர்வே ஆக முடியும். நாளைக்கு அது ஒரு விஷயத்தை லீட் பண்ணணும், நாளைக்கு அதோட கூட்டத்தை வழிநடத்திட்டு போகணும்னா அந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். காடு சாதாரண விஷயம் கிடையாது.
2: ஆமாம்,
0: காட்டுக்குள்ளே வந்து பயணிக்கிறது, அதுக்கு ஒரு பாதைகளை தெளிவாக தேடி எடுத்து போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதை கற்றுக்கணும் அப்படின்னா
1: வேறு யானைகள் மட்டுமே இல்லை காட்டுக்குள்ளே, எல்லா விதமான உயிரினங்கள் இருக்குது.
0: யானைகள் வந்து எல்லா விலங்குகளுக்கும் தனியாக தான் இருக்கணும் விரும்பும். ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிக்கலே இல்லாத, அதுக்கு வேட்டையாடி விலங்குகளாக இல்லாமல் ஒரு மான் வந்தால் கூட பக்கத்தில் விடாது யானை. அதே மாதிரி யானைகளோட நுண்ணறிவுகள் வந்து பயங்கரம், அதோட ஞாபக சக்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி எப்படின்னா அது வந்து அதோட அந்த வலசை பாதைகளை ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வரும், ஒரு இடத்துக்கு வந்து வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து ஒரு அந்த 3-4 ரோடுகள் பிரியிற மாதிரி காட்டுகள் இருக்குன்னா அந்த இடத்துல ரொம்ப நேரம் நிற்கும்.
1: சரி,
0: அது எந்த இடத்த போகணுங்கிறத வந்து திங்க் பண்ணுவது. யானைக்கு வந்து நீரோட வாசனையை பார்க்க முகரக்கூடிய தன்மை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விலங்குகளில் வந்து அது ஒன்று தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. பெரிய விலங்குகளில் பாலூட்டிகளில் நீர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அதால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு யானை ஒரு பகுதியில் போயிருக்கு அப்படின்னா அதை வந்து மற்றொரு யானை கிட்டத்தட்ட வந்து 1-2 வருடம் கழிச்சு கூட அந்த போன பாதையை அதால் கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த ஊருக்குள்ளே வர யானைகள் பிடிச்சு கொண்டு போய் வேறு ஒரு காடுகளில் வரப்ப அந்த காடு புதுசாக இருக்கும். ஆனால் இறக்கி விட்ட உடனே ஒரு அரை மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா அது தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும். எப்படி போகுது எங்களுக்கு தெரியும், ஆனால் வேறு ஒரு யானை போன பாதை அது, அந்த பாதையை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி யானைகளோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா சத்தங்கள் தான். அதில் யானைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான சத்தங்கள் கொடுக்கும். கூர்ந்து கவனிக்கிறப்ப அதுக்குள்ளே சில ஒலிகள் வித்தியாசப்படுது.
1: சமிக்கைகள்லாம் இருக்குது,
0: சமிக்கைகள்லாம் இருக்குது.
1: சொல்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஆண் யானைகள் வந்து தனித்து போயிடும் அப்படின்னு சொன்னீங்க, வழி நடத்துறது பெண் யானைகள் தான் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கூட்டத்துக்குள் வந்து இளைய ஆண் யானைகளும் இருக்குமா இல்லைன்னா அது எப்போ தனித்து விடப்படும் சார்?
0: இப்போ இளைய ஆண் யானைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 வருஷம் வரை இருக்கும் புரிதெல்லாம் இருக்கும். இருந்தாலுமே பெரிய ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஆண் யானைக்கான பக்குவம் இருக்காது. இந்த யானை மனித மோதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் வந்து யானைகளாக தாக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் நான் பார்த்தது நிறைய பார்த்தீங்கன்னா அந்த சப்படல்ட் யானைகள், 15 வயசு யானைகள் வந்து ஆட்களை வந்து அடிக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து வயசு பசங்க 16 வயசு 17 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்களே, அதே மாதிரியான பிஹேவியர் வந்து அந்த யானைகளுக்கு பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த யானைகள் கொஞ்சம் டேஞ்சர், ஏன்னா வந்து நாங்கள் பெரிய காட்டு யானைகள் வந்து 40-50 வயசு யானைகள் பார்க்குறப்ப கூட அது நிற்கிறப்ப கூட அது விரட்டாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த 13-15 வயசு யானைகள் வந்து ரொம்ப டேஞ்சர், ஏன்னா அதுக்கு வந்து அது இளமையான யானை,
1: என்ன செய்யும்
0: தெரியாது, அது ரொம்ப டேஞ்சர். அது மாதிரியான யானைகள்ட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: இப்போ நீங்க வந்து ஒரு ஆவண புகைப்பட கலைஞரா இருக்கிறீங்க, யானைகள் பத்தி நீங்க வந்து ஆவணப்படுத்துறதுக்காக காடுகளில் வந்து நீங்க பயணிக்கிறப்ப யானைகள்னால வந்து சந்திச்ச ஏதாவது அந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்வுகள் ஏதாவது இருக்காங்க?
0: நிறைய இருக்கு சார். நான் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ரிஸ்கான ப்ராஜெக்ட் கூட வேற, ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விலங்கு யானைகள் மோதல் பகுதிகளில் போயிருக்கிறப்ப அதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். யானைகள் பிடிப்பாங்க வனத்துறையினர்கள் பிடிக்கிறப்ப வந்து அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்காக போயிருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யானைகளை பின்தொடர்ந்து போய் நாங்களும் யானைகளோட பின்னாடி போனோம். அதுக்கான டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
1: சரி,
0: அப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தருமபுரியில் ஒரு யானை வந்து நிறைய பயிர் சேதம் பண்ணுச்சு. அதை பிடிக்கிறதுக்காக போகிறப்ப மயக்க ஊசிலாம் போட்டுட்டோம்.
1: சரி,
0: போட்டு கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு கிட்டத்தட்ட 1-2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. யானை நல்லா மயக்க நிலையில் இருந்தது. சரி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இருக்கும், காலையில் 3-4 மணி இருக்கும், இருள் தான், நல்ல இருட்டு. அப்போ நாங்கள் யானைகள் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறப்ப யானைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க.
1: சரி.
0: அதை பார்த்துட்டு அந்த அசைவை பார்த்துட்டு யானை என்ன பண்ணுச்சு, திரும்பி பார்க்குறப்ப வந்து நானும் அந்த வனவிலங்கு டாக்டரும் நின்றுக்கிறப்ப எங்களை வரட்ட ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வரப்பு, அந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கதிரெலாம் அறுத்து வரப்பு பூரா மேடும் பள்ளமாக இருக்கக்கூடியதில்லை, எங்களால் வேகமாக ஓட முடியல. அது மயக்கத்தில் இருக்குது எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக தான் ஓடணும்.
1: ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்க.
0: ஆமாம், இருட்டு, முழு இருட்டு. அப்போ வந்து திரும்பி பார்க்குறப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடிக்கு வந்துருச்சு.
1: ஐயோ, ரொம்ப பக்கத்தில்.

0: ரொம்ப பக்கத்துல அது வந்து அதுக்கப்புறம் வந்து நின்றுச்சு. அது அதுக்கப்புறம் நாங்க வந்து வேகமா எடுத்து ஒன்னாலுமே வரப்ப தடுக்கி கீழே விழுந்துட்டோம்னா விழுந்துடக்கூடாது. விழுந்துட்டோம்னா யானை எங்க விழுந்தோமோ அவங்களதான் வந்து பிடிக்கும். அந்த இடங்கள்ல வந்து ரொம்ப தப்பிச்சு வந்தது பெரிய ஒரு இதா இருந்தது. அப்பதான் வந்து யானைகள் வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே சரி அது நினைச்சதுனா பக்கத்துல வந்துடும் அப்படின்னு. போன வருஷம் அசாம்ல எடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து யானைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட் பகுதிகளுக்குள்ள வரும். அப்ப அந்த எஸ்டேட் குள்ள இருக்க சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, யானைய போய் டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. அது போய் பக்கத்துல போய் ஏதாவது தூக்கி எறியறது இல்லைன்னா அது முன்னாடி போய் சத்தம் கொடுக்கறது அப்படி இருக்கிறத வந்து அந்த டிஸ்டர்ப் பண்றதை நான் டாக்குமெண்ட் பண்ணணும். அதை யானை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணப்ப அது என்ன பண்ணுன்னா வேற எங்கேயாவது போய் கிராமத்துல ஏதாவது ஒரு வீடுகள் போய் அடிக்கும், அந்த கோபத்தை காட்டும்,
1: எரிச்சல் அடைஞ்சிடும்.
0: அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது இப்படியாவது என்னோட கவனத்துல கொண்டு வரணுங்கிறது எடுத்துட்டு இருக்கிறப்ப பெரிய லென்ஸ் என்கிட்ட கிடையாது, ஒரு சின்ன லென்ஸ் தான் இருந்தது. அதை போட்டுட்டு வந்து நான் அந்த பசங்க பக்கத்துல போனாலும் அந்த படத்தை எடுக்க முடியும் ஒயிட் போட்டு, ஏன்னா முன்னாடி யானை நிக்குது. அது எடுத்துட்டு இருக்கிறப்ப வந்து அது பெரிய யானை, அது கிட்டத்தட்ட அந்த யானை விரட்டாதுன்னு நினைச்சா அது என்ன பண்ணுச்சா விரட்ட ஆரம்பிச்சு. விரட்ட ஆரம்பிச்சோம்னா நான் வந்து ஓடி வரேன், நான் ஓடிட்டேன். அப்படி ஒரு வேகமா நான் இது வரைக்கும் ஓடினதே கிடையாது. ஓடி வந்துட்டு அது சின்ன பசங்க அவங்க எல்லாம் அப்படி இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு குழிக்குள்ள போயிட்டானுங்க. ரெண்டு மூணு பேர் இணைய தாண்டி ஓடிட்டானுங்க. அது என் பின்னாடி எவ்வளவு தூரம் வந்துச்சுன்னு தெரியல. அங்க நான் தடுக்கி விழுந்திருந்தேன்னா என்னை பிடிச்சிருக்கும் ஆக்சுவலா. அப்ப வந்து பாக்குறப்ப வந்து அது ஓடி வர படம் எடுத்துட்டே இருந்திருக்கேன். எடுத்து என் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் ஓடிட்டேன். அது வந்த வேகத்தை வந்து நான் கேமரால இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குறேன். கிட்டத்தட்ட 4 செகண்ட் அந்த 6 செகண்ட்குள்ள அது வந்த டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணி பாக்குறேன். நம்மளால நம்பவே முடியாது. ஏன்னா யானை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட குறைச்சலா பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி இருக்கும். அது ஓடிச்சுன்னா 2 ஸ்டெப்ல வந்து 15 அடி போயிடும். நம்ம வந்து 15 அடி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 அடி உடனே வைக்க முடியாது. அது எடுத்து உடனே வேகம் எடுக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி போனதுக்கு அப்புறம் வேகமே வருது. நமக்கு எடுத்து உடனே வேகம் வராது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேகம் எடுத்து போறதுக்குள்ள வந்துருது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்திலே போக கூடாது அப்படிங்கறது முடிவுக்கு வந்தது. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தது.
1: ரொம்ப சுவாரஸ்யமா இந்த யானைகள் பத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. யானைகள் நீர்நிலைகள் தேடி போகுது இல்லையா, எவ்வளவு நீர் தேவைப்படும் சார்? உணவு வந்து 150-200 கிலோ சாப்பிடும், எவ்வளவு நீர் குடிக்கும்?
0: நீர் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் காலமா இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய குடிக்கும். மழை காலமா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து தாவரங்களே இருக்கும், அது அது மாதிரி குடிக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகதி எடுத்து உடம்பு மேல போட்டு அது மாதிரி குளிர்விச்சுக்கும். யானை குளிர்விச்சுக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா யானைக்கு வந்து 3 விஷயம் முக்கியமான விஷயம், நீர், அப்புறம் உணவு, அப்புறம் வந்து நிழல். நிழல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யானை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தண்ணியும் உணவும் நிறைய கிடைச்சு நிழல் இல்லைனா கூட யானைக்கு அது வந்து சிக்கலான விஷயம் தான். அப்போ வந்து மூணுமே கிடைக்கணும் யானைக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடும், தண்ணி குடிக்கும், நிழல்ல போய் உட்காந்துக்கும்.
1: யானைகள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து என்ன விதமான பாதிப்புக்கு உள்ளாகுது, என்ன விதமான சவால்களுக்கு வந்து ஆளாகுதுங்க சார்?
0: ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா சார், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு முன்னாடி யானைக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வேட்டை. தந்தத்துக்காக வேட்டையாடினாங்க யானைகள். அது வந்து அதிகப்படியா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய சிக்கல் வேற. யானைகள் வந்து பாத்தீங்கன்னா 27,000 யானைகள் நம்ம இந்தியாவில இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 வலச பாதைகள். அதுல 85% வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களோட ஆக்கிரமிப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 65% யானைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதர்களோட எதிர்கொள்ள சந்திச்சுதான் வந்து அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய
1: வலசுகள் போக முடியுது.
0: இப்ப நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா எறும்பு நம்ம வீட்டுல ஒரு வரிசையில போயிட்டு இருக்கோம், அதை போய் லேச தொட்டிங்கன்னா களைஞ்சிரும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு யானைகளோட நிலைமை இருக்கு. இன்னைக்கு யானை வலசை பாதைகள் முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு. அப்ப வந்து அது களைஞ்சு போன எறும்பு கூட்டங்கள் மாதிரி என்ன ஆச்சுன்னா அது வந்து இடம் இல்லாத பட்சத்தில் அது கிடைக்கக்கூடிய இடங்கள்ல தான் போகும். அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வருது, கிராமங்கள் வருது. அப்ப விவசாய நிலத்துக்குள்ள வரப்ப அங்க நெல், கரும்பு, சோளம் இது மாதிரி இருக்கிறப்ப வந்து அதுக்கு அந்த உணவு வேற பிடிச்சி போயிருது. அப்ப வந்து அங்க சாப்பிட ஆரம்பிச்சது. அடுத்த தடவை என்ன ஆச்சுன்னா அது அடுத்த வலசை பாறைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப அதோட பிஹேவியர் மாற ஆரம்பிக்குது. ஸோ இது மாதிரியான சிக்கல்கள் கிளைமேட் சேஞ்ச் இன்னைக்கு யானைகளுக்கு ஒரு பெரிய சிக்கல். இந்த மாதிரி நான் ஒரு பருவ காலம் மாற்றங்கள் நடக்கிறப்ப யானைகள் வலசை போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வந்து சரியான நேரத்தில் பெய்யாம இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வறட்சி ஏற்படுது. அப்போ யானைகள் பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படுது. இப்ப இந்த பாத்தீங்கன்னா வெயில் நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல. காடுகள் இருக்கக்கூடிய யானைகள்லாம் வந்து அதுகளுக்கு அந்த அந்த வெயிலை சமாளிக்கக்கூடிய அளவுக்கான இது வந்து நீங்க ரொம்ப சிக்கலா மாறிட்டே இருக்கு.
1: இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வலசி போறப்ப இடையிலேயே வந்து விவசாய நிலங்கள்ல வந்து அதுக்கு உணவு கிடைக்குது. அது வந்து அதுக்கு ஏத்த உணவாகவும் இருக்கணும். அதுக்குமே வந்து உணவு வந்து மாற்று உணவு சாப்பிட்றப்ப அதுக்கான உடல்ல வந்து மாற்றங்கள் அதெல்லாம் நிகழும். அஜீரணம் அந்த மாதிரி ஆரோக்கிய கோளாறுகளும் அந்த மாதிரிலாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கும்
0: சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ரைடிங் எலிஃபன் சொல்லுவோம், அதில் வந்து ஆண் யானைகளில் பார்க்கலாம். அது வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் மட்டும்தான் இருக்கும். காடுகள் பக்கத்தில் இருக்கும், காடுகளில் போய் மூங்கில் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடும்.
1: சரி,
0: முழுக்க முழுக்க நைட்டு வந்து விவசாய நிலத்தில் தான். அந்த மாதிரி யானைகள் வந்து கிராப் ரைடர் சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க அதோட பிஹேவியரே மாறிடும், மாற்றம் அடைஞ்ச யானைகள். அதை நீங்கள் வந்து பிடிச்சு கொண்டு போய் வேற ஒரு காட்டுப்பகுதியில் விட்டாலுமே கொஞ்ச நாளாக மறுபடியும் விவசாய நிலத்துக்கு வர மாதிரி இருக்கும். அந்த யானைக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பருமனாக இருக்கும். ஏன்னா அது வந்து அதிகமாக நடக்க தேவையில்லை. காடுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்த யானைகள் பார்த்தீங்கன்னா இது 5 கிலோமீட்டருக்குள்ளே நெல் கிடைக்கும், நல்ல நியூட்ரிஷனான உணவு அது. அதுக்கப்புறம் கரும்பு போய் சாப்பிடும், பிடிச்ச உணவுகள் மாதிரி சாப்பிடும், வாழை போய் சாப்பிடும். இந்த மாதிரி

0: சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் பருமன் வரும். உடல் பருமன் வரப்ப யானைகளுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. யானைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திக்கும். பெண் யானைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராப் ரீடிங் எலிஃபென்ட்ஸ்ங்கிற யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் யானைகள் சாப்பிட்டுட்டே இருக்கப்போ குட்டிகள் வந்து அதிகமாக போட்டுட்டே இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா யானைகள் காடுகளுக்குள்ள இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை குட்டியை வளர்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த குட்டி போடும். இப்போ பார்த்தீங்கன்னா வரிசைய குட்டிகளாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 வயசுல ஒரு குட்டி இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுல ஒரு குட்டி இருக்கும், அப்புறம் ஒரு பிறந்த குட்டி ஒன்று இருக்கும். இப்படி இருக்கிறப்போ வந்து ஏதாவது ஒரு குட்டி வந்து எதுலையாவது குளத்துக்குள்ள வந்து கிணத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுது அப்படியே விட்டுட்டு போயிருது யானைகள். இருந்து ட்ரை பண்ணும், பட் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து ஆரம்பிச்சாங்கன்னா விரட்ட ஆரம்பிப்பாங்க. இது மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அதனால அது விட்டுட்டு போன எத்தனையோ குட்டிகள் இருக்கு. அந்த குட்டிகள்லாம் வந்து இந்த யானைகள் முகாமுக்கெல்லாம் வரும். அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கோம்.
1: ஒரு யானைக்கு வந்து ஆயுட்காலம் அப்படின்னா வந்து எத்தனை ஆண்டு காலம் இருக்கலாம் சார்?
0: கேப்டிவ் எலிஃபென்ட் கேம்ப்ல இருக்க யானைகள் அது மாதிரி யானைகளுக்குலாம் அதிகமாக இருக்கும். கோயில் இருந்த யானைகளுக்கு சில யானைகளுக்கு அதிகமாக இருந்திருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வனத்தில் இருக்கிற யானைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு 65 வயசு இருக்கலாம். கேப்பிட்டல் எலிஃபில் யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 வயதுக்குள்ளே இருந்திருக்கு.
1: காடுகள்லேருந்து வனங்களுக்கு ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் வந்து யானைகள் வந்துடுது, ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யானைகள் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதே வந்து எப்படி நம்ம பார்க்க முடியுதுங்க சார்?
0: அதாவது சார் இதில் ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. இப்போ வந்து யானைன்னா நம்ம வந்து யானை வந்து ஏதாவது ஒரு தோட்டத்தை சேதப்படுத்துறீங்க அப்படின்னா அதோட பகுதிகளில் நீங்கள் வந்து தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு எளிமையாக ஒரு விஷயம் சொல்லிடுறோம்.
1: சரி,
0: ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை விலங்கும் போதில் தான் என்னோட ப்ராஜெக்ட், நான் நேஷனல் ஜியோகிராஃபிக்காக தான் பண்ணியிருந்தேன்.
1: சரி,
0: கிட்டத்தட்ட கடந்த 5 வருடங்களில் யானைகளால் தாக்கப்பட்டு இறந்த மனிதர்கள் 2500 பேர். மனிதர்கள் யானை மோதல் சம்பவத்தினால இறந்த யானைகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 500 யானைகள் கடந்த 5 வருடங்களில் இறந்துருக்கு. ஸோ இது பெரிய எண்ணிக்கை சொல்லப்போனால். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாதிரி இருக்கு. ஒரு யானை வந்து இன்னைக்கு ஊருக்குள்ளே வருது அப்படின்னா சில இடங்களில் விவசாயங்கிறது வந்து நம்ம கிட்டத்தட்ட 300 வருடங்கள் 400 வருடங்கள் 500 வருடங்கள் இருந்த பகுதிகளுக்கும் யானைகள் வந்து பயிர்கள்லாம் சாப்பிடுது. ஏன் வந்து யானை வந்து காட்டுக்குள்ளே போகாமல் இங்கே வந்துச்சு அப்படின்னா அதோட வலசை பாதைகள் நம்ம ஆக்கிரமிச்சிருக்கோம்.
1: சரி,
0: யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன விவசாய நிலப்பரப்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள், ரோடுகள். ஸோ யானைகளோட வலசை பாதைகளை ஆக்கிரமிச்சதில் பெரும் பங்கு யார் அப்படின்னு வந்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் கிடையாது, நகர்ப்புற மக்களுக்கு தான். இன்னைக்கு அந்த ஆக்கிரமிப்புனால யார் அதிகமாக பயனடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புற மக்கள் தான்.
1: நகரமயமாதல்
0: தான் யானைகளோட வலசை பாதைகளுக்கு மிக முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா நகரமயமாதலாம். அதில் சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்திருக்கும், விவசாய நிலங்கள் கிராமங்களும் அதிகமாக இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப அதோட சதவீதம் ரொம்ப குறைவு தான் சொல்கிறாங்க. அப்போ நகரப்புறம் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு யானைகள் எல்லாமே நம்ம காடுகள் இருந்தால் சார், இன்றைக்கி ஒரு பேப்பர் இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெட்டல்ஸ் இருந்தாலும் சரி, அது சுரங்கங்கள் இருந்தால் வருது, எல்லாமே காடுகள் இருந்தால் எடுக்கும். எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டு போயிடணும், அது ஒரு குப்பையை போட்டு போயிடணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எதிர்பலனை யார் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா யானைகளும் சுற்றி இருக்கிற விவசாயிகளும் தான்.
1: நம்ம வந்து இன்றைக்கி உலக யானைகள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த உலக யானைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படணும் சார்?
0: யானைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமாக அடிஞ்சிட்டு வரக்கூடிய பட்டியல் இருக்கு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வந்து அது வந்து 50-60 லட்சம் வருடங்களாக வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப எந்த சிக்கலும் இல்லாமல் வாழ்ந்த ஒரு உயிரினம் இன்னைக்கு முழுக்க முழுக்க நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிடுதுன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு விலங்கு தான், அது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான். இன்னைக்கு மனிதர்கள் இல்லைனா யானைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இன்னைக்கு அவ்வளோ நிலப்பரப்புகள் ஆக்கிரமிப்பு, இன்னைக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமும் மனிதர்கள் தான், இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறா மனிதர்கள் தான் காரணம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்கும். ஆனா யானைகள் 27,000 யானைகள் தான் இருக்கு.
1: அதானே
0: இன்னைக்கு வந்து நம்ம அழிச்சுக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம். மனிதர் எங்கெங்கெல்லாம் கண்படுதோ அதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கு. ஆனா மறுபடியும் அதை வந்து காடை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணி மறுபடியும் வந்து அதை காட்டை உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய விலங்குகள் இயற்கையில பாத்தீங்கன்னா யானைகள் முக்கியத்துவம். அது அதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை இன்ன வரைக்கும்.
1: மறு உருவாக்கம் பண்றதுக்கு மனிதர்கள் வந்து ஒரு அக்கறை எடுக்கவே இல்லைன்றீங்க.
0: மனிதனால மறு உருவாக்கம் பண்ண முடியாது சார். மனிதனோட கிரியேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஒருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. மனிதன் வந்து என்னைக்கோ இயற்கையிலிருந்து வெளியே வந்துட்டான், அவனால மறு உருவாக்கம் செய்யவே முடியாது. மறு உருவாக்கம் செய்யறது என்னன்னா ஒரு மரத்தை வைக்கிறது சொல்லுவோம், ஆனா ஒரு மரத்தை வச்சு நம்ம 10 மரத்தை வெட்டுறோம், அந்த மாதிரியான விஷயம் தான். ஸோ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால வந்து இயற்கையை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியாது. இயற்கையை வந்து அழிக்காம இருக்கிறது ஒரு ஒன்று தான் வந்து மனிதனால செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரோடுகள் இருக்கு, ஆனால் யானைகளுக்குங்கிற வலசை பாதையில் 150 இருக்கு. அந்த 150 கூட நம்மளால கொடுக்க முடியல இன்னைக்கு. ஸோ அதுதான் நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு வந்து இவ்வளோ அறிவார்ந்த ஒரு சமூகமாக சொல்கிறோம், அறிவார்ந்த நாகரிகமாக சொல்கிறோம். ஆனால் ஒரு விலங்கை வந்து அது எவ்வளோ முக்கியத்துவங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு வரையும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அதுக்கு இருக்க ஒரு 150 வளசைப்பாதைகளை வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதுக்கு வந்து இடையூறு இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு கூட நம்ம இன்னும் தயக்கம் இருக்கும்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சமூக விலங்காக இருக்கக்கூடிய மனிதன் வந்து இன்னொரு சமூக விலங்காக இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து எப்படி ஒரு

0: பாசத்தோட நல்லா பழகக்கூடிய யானைகள் கூட வந்து அதுவுமே வந்து அதிகமாக வந்து டென்ஷன் ஆகிடுது, மனிதர்களை தாக்குது, நகர்மயமாதனால் வந்து எவ்வளோ வாழ்விடங்கள் வந்து அழிப்புனால் வந்து எவ்வளோ சவால்களை சந்திக்குது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது, நீர் பற்றாக்குறை ஏற்படுது, பார்த்திங்கன்னா காடு அழிப்புனால் வந்து அப்புறம் காலநிலை மாற்றங்கள்னால் வந்து நிறைய அது பாதிப்புகளை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க யானைகள் பற்றி. இந்த உலக யானைகள் தினத்தில் வந்து இயற்கையை பாதுகாத்தல் மட்டுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையை பாதுகாத்தா யானைகளையும் நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து யானைகள் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னால் அவங்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் சார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி.
2: அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை யானை தடங்கள், உலக யானைகள் தினத்தையொட்டி வனவிலங்குகள் ஆவண புகைப்பட கலைஞர் ஆர். செந்தில்குமரன் அவர்கள் பங்கு பெற்ற சிறப்பு நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எல்என்ஜி ரவிசங்கர்.

0: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று பகல் 1:10 என்னுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம் மிளிரும் மங்கைகள். ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட பெண்மணி ஜான்ஸ்ராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். மதுரை வானொலியின் படைப்பாக என்னுயிர் தோழி கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். முதல் பாடலாக கேட்கலாம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

பாட்டு பாடுமா? இது பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க கொடுமை, அடையார்தான்.

எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடல் ஒலித்தது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து. ரெட்ரோ பாடல்களின் தொகுப்பாக இன்றைய எனக்கு பிடித்த பாடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து அதே குரலில் எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில்

தென்றலேனி தொடர் திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்க கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில். இது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:47. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அதே குரலில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

Vrindavan, from Jambam.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம்.

மதுரத்தென்றல். இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் மாதங்களின் தொகுப்பு பாடல்களாக கேட்டு மகிழலாம் நேர்களே. ஆம் நேர்களே, தமிழ் புத்தாண்டின் முதல் மாதம் சித்திரை. சித்திரை மாதம், சித்திரை மாதம்னாலே வெயில் கொளுத்துங்க. ஆனாலும் நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா களை கட்டுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 12 நாள் வைபவம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இரண்டுமே அவ்வளவு சிறப்பாக நம்ம மதுரையில் நடக்கும் வைபவம். இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்கங்க. இப்படிப்பட்ட சிறப்பான மாதம் சித்திரைன்னு சொல்லலாம். பாடல் கேளுங்கள், வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து.

தமிழ் மாதங்களின் தொகுப்பு பாடல்களாக இன்றைய மதுரத்தென்றல் வலம் வந்து கொண்டிருக்கிறது நேர்களே. சித்திரை அடுத்து என்னங்க, வைகாசி மாசம்தான். வைகாசினாலே வசந்தம் தாங்க, வசந்த காலம்னு சொல்லுவாங்க. முக்கியமா இந்த மாசத்துல வைகாசி விசாக நிகழ்வு மிகவும் விமரிசையாக நடைபெறும். விசேஷ வைபவங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பா செய்வாங்க. கேளுங்கள் பாடல் நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரலில்.

எட்டுத்தகமிசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் கேட்டு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் அற்பகல் 11:16. தமிழ் மாதங்களின் தொகுப்பாக இன்றைய மதுரை தென்றல். ஆனி மாதம்ங்க, இதை ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவாங்க. இந்த காலம் இளவேநீர் காலம்னும் சொல்லுவாங்க. கோடையின் தாக்கம் நீங்கி இதமான சூழல் உருவாகும் காலம்.

ஆனி மாதம் அடுத்து ஆடி மாதம்தாங்க. இந்த மாதம்தான் ஆடி மாதம், காத்தடிச்சு தூள் பறக்க வைக்கும் இந்த மாதத்தில். ஆன்மீக மாதம்னு சொல்லுவாங்க. ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்பான அம்மனை வழிபடுவர் பெண்கள். ஆடிப்பெருக்கு நாளில் புதுமணம் செய்தவர்கள் தாலியை பிரித்து கோர்ப்பர். அப்படிப்பட்ட சிறப்பான மாதம்தான் இந்த ஆடி மாதம். இப்போ தெரிஞ்சிருக்கோம் இல்லையா என்ன பாடல்னு? எல்லோருக்கும் பிடித்த பாடல் தான் நேர்களே. என்ன சிம்மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் முற்பகல் 11:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் மாதங்களின் தொகுப்பு பாடல்களாக இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து ஆவணி மாசங்க. இந்த மாதத்தை மாதங்களுக்கெல்லாம் அரசனன்னு சொல்லுவாங்க, ஸ்ரவண மாதம் என்னும் சொல்லுவாங்க. ஆவணி மாசத்துல திருமணம் செஞ்சா காலம் காலமா அவங்களுடைய பந்தம் நீடித்திருக்கும் என்று கூட சொல்றாங்க. இந்த மாசத்துல ஆவணியை விட்டம், ஓணம் பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல விசேஷ வைபவங்கள் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுது. அடுத்து புரட்டாசி மாசங்க. இது பெருமாளுக்குரிய மாசம்னே சொல்லுவாங்க, பெருமாளை வழிபடும் மாதம். இந்த மாதத்தில்தான் திருமால் பல அற்புத

வணக்கங்களை நிகழ்த்தியுள்ளார். ஒவ்வொரு சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதமிருந்து படையலும் வைப்பாங்க. கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் எங்கே சென்றாலும் ஒலிக்கும். மேலும் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி மிகவும் சிறப்பாக நடைபெறும். புரட்டாசியின் சிறப்பை குறிக்கும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரமற்புகள் 11:34 இசை ஜாலமா இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்து ஐப்பசி மாசங்க. ஐப்பசினாலே தீபாவளி திருநாள் தான் கோலாகலமாக கொண்டாடுவாங்கங்க. தொடர்ந்து கந்தசஷ்டி திருவிழா விமரிசையாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் முருகனுக்கு விசேஷங்க. அகல் விளக்கை வந்து நம்ம வீட்டிலேயே ஏற்றி வழிபடுவோம். வாசலில் கோலமிட்டு விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க இந்த மாதத்தில். ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருங்க. ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் பெரிய கார்த்திகையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பாடல் கேட்கலாம் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

கார்த்திகை மாதம் அடுத்து மார்கழி மாதம்ங்க. பனி கொட்டுங்க மார்கழி மாதத்தில், சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் மாதம்னே சொல்லலாம். காலையில் எழுந்து கலர் கோலம் கலை கட்டும் பெண்கள் வந்து அவங்கவுங்க வாசலில் வந்து அழகாக கலர் கோலம் இடுவாங்க இந்த மாதத்தில். திருப்பாவை திருவம்பாவை அழகாக சொல்லி இந்த மாதத்தில் அனைவரும் ஆண்டாளை மிகவும் சிறப்பாக வழிபடுவர். பாடல் கேட்கலாம் சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

தமிழ் மாதங்களின் தொகுப்பு பாடல்களாக இன்றைய மதுரத்தென்றல் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மார்கழி அடுத்து தை பிறந்தாதாங்க வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. யாருக்கு? நம் நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளுக்குத்தான். அவர்களின் வியர்வை சிந்தாவிட்டால் நமக்கு ஏது சோறு? அப்படிப்பட்ட சிறப்பான மாதம்தான் தை மாதம். தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுது. கதிர் அறுத்து அறுவடை செய்வாங்க விவசாயிகள். சூரிய கடவுளை வழிபட்டு பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவர் இந்த மாதத்தில். கேளுங்கள் பாடல்.

தைப்பிறந்தா வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்டோம். தை மாதம் அடுத்து மாசி மாதங்க. இந்த மாசி மாதத்தில் சிவன் ராத்திரி, சிவனை வழிபடுவாங்க இந்த ராத்திரி முழுவதும். அதனைத் தொடர்ந்து பங்குனி மாதம் நிறைவான மாதமாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் பாடல் கேளுங்கள். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

சொந்தத்தை சேர்ப்போம், சொர்க்கத்தை நித்தியமும் காப்போம், பங்குனி

0: என்ன நேர்களே, தமிழ் மாதங்களின் தொகுப்பான பாடல்கள் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்மமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் ஆர். தியாகராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 மதுரை வானொலியின் படைப்பாக என்னுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் மிளிரும் மங்கைகள். ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதனை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட பெண்மணி ஜான்ஸ்ராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றிய தகவல். நிறைவாக உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். பகல் 1:45 மாநில செய்திகள் திருஷ்டப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், இதில் தடகள வீரர் பி. சக்திவேல் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: மூன்று மணிக்கு இன்றைய பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். தொடர்ந்து மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். ஆரம்பத்துக்கு மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சலாக, 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இது நம்ம ஏரியா. கார்கில் வீரர்களுக்கு வீர வணக்கம் உரை வழங்குகிறார் ஃப்ரீடா. தேசிய கொடி உரை வழங்குகிறார் கலைச்செல்வி. 8:45 மதுரத்தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 9:15 செய்தி சுட சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், உடன் எஸ் வரதராஜன் வயலின் பி நடேசன் மிருதங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 10 மணிக்கு பாராளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேயர்களே, நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம், இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நிறைவாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் ராகமாளிகா பாடல் தாளம் ஆதி

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூறுவதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே

0: தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசியக்கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசியக்கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை கர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.

0: யானை வந்து இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனலாக டிபெண்ட் பண்ணுற அனிமல்னும் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்றா வச்சிருக்கோம், அழிந்து வரும் மலைமலாம் வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதனால் யானை கீஸ்டோன் ஸ்பீன் சொல்லுவாங்க, ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தா நிறைய இருக்குது. அதனால் யானைகளுடைய பாதுகாப்பு இன்றைக்கி வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால் தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
1: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை

0: பெற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும் காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 15ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 15ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், வங்கக் கடற்பகுதியின் மேற்கு மத்திய பகுதி, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் உயரம் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை 15 முதல் 20 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் அலைகள் 15 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக உயரக்கூடும். திருவள்ளூர்

மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னனோ
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: அட,
1: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: வாங்க பேசலாம் பக்கத்தில் இன்று மிளிரும் மங்கைகள். இதில் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: பெண்கள் வந்து இப்போ நிறைய துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அழகு கலை துறைய நீங்க செலக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருக்கா மேம்?
2: என்னோட பேஷன் பிகம்ஸ் ப்ரொஃபஷனுங்க, அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு 15 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா, நாங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, தே வில் கால் மீ, என்ன கூப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதே வந்துட்டு எனக்கு தெரியாது, அவங்க மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு MBA கிராஜுவேட்டுங்க, ஆனா வந்துட்டு MBA டேர்ன்ட் இன் MUA, அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு வந்துட்டு இது மேல ஒரு தீரா ஒரு காதல் இருந்தது. ஸோ அதையே நம்ம ஏன் பர்சியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த ப்ரொஃபஷனுங்க.
1: இப்போ நீங்க இந்த அழகு கலைத்துறையில எத்தனை வருஷமா பணியாற்றிட்டு இருக்கீங்க?
2: நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8+ இயர்ஸா வந்துட்டு நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300-350+ பிரைட்ஸ் வந்துட்டு சந்தோஷமான தருணங்கள்ல நாங்கள் இருந்திருக்கோங்கிறதுல நான் இந்த இடத்துல வந்துட்டு பெருமிதமா சொல்லிக்கிறேன். அதுக்கு யூனிவர்ஸ்க்கு நன்றி.
1: கண்டிப்பா இதை கேட்கிறப்ப எங்களுக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய துறையில நீங்க அடியெடுத்து வைக்கிறப்போ எந்த மாதிரி சவால்கள்லாம் சந்திச்சீங்க?
2: பேசிக்கலா பெண்கள் வந்துட்டு வீட்டில இருந்து வெளியில வராங்க அப்படின்னு சொன்னோம்னாலே அது மிகப்பெரிய சவால்களை அவங்க சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு அவங்க ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு வந்துட்டு அந்த 2 அத்தியாயம் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே

0: வந்துட்டு அவங்க ஒரு ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுலயும் அவங்க சவால்கள் இருக்கும், அது வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சமாளிச்சிடலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லங்கும் போது நமக்கு வந்து அந்த டைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நான் நிறைய அது ஒரு சவாலா எடுத்து நான் சந்திச்சேன். அந்த சவாலை சந்திக்கிறதுக்கு வந்துட்டு உறுதுணையா இருந்தது வந்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் முழு மனசா எடுத்து என்னால் படிக்க முடிஞ்சது. எம்பிஏ படிப்பா இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய அழகுக்கலை படிப்பு துறை சார்ந்ததா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், அண்ட் நம்மளும் வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த சவால்களை ஈஸியாக சமாளிக்க முடியும். இதில் மிகப்பெரிய சவால் சொல்லி சந்தித்தோம் அப்படின்னம்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு கிளாஸ்க்கு போய் கற்றுப்போம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம், நமக்கு உடனே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் உடனே ஃப்ளோ ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நம்ம இருப்போம். இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நம்மளோட கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம கிளைண்ட் எங்கேருந்து எடுக்கிறது, முதல்ல வந்துட்டு ஒரு ஊருக்கே வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க இந்த துறை சார்ந்து. பட் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், முதல்ல வந்து பெங்களூர் அண்ட் உங்களுக்கு மும்பையில தான் போய் படிக்கணும்ன்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம், அந்த படிப்பை வந்துட்டு நம்மளுடைய டைமுக்கு நம்ம படிக்க முடியுங்கிற இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க இன்னைக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அப்போ வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த படிச்சுட்டு அவங்க வரும்போது எங்கிருந்து நமக்கு கிளைண்ட் கிடைக்கும் அந்த ஒரு இடத்துல வந்து திக்குமுக்காடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுடைய ஒர்க் நம்ம இது செய்யறோம் அப்படிங்கிறது வெளியில தெரியப்படுத்துறதுக்கு சில ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு மாடல்ஸ் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, இல்ல சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க வச்சு ஷூட்ஸ் பண்ணுவாங்க. இது மூலமா வந்துட்டு அவங்க வெளியில தெரியப்படுத்துவாங்க. தெரியப்படுத்தி இமீடியட்டா எந்த ஒரு விஷயம் வராது, இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துதான் ஆகணும், ஏன்னா நம்ம ஒர்க் வெளியில தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு வந்துட்டு அவங்க கேட்பாங்க, வேற வழி கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்துட்டு அந்த விலைங்கிறது பாக்குறது இல்ல, அவங்களுடைய ஒர்க் வெளியில தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்துட்டு நிறைய ஷோஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்மளை கூட்டுட்டு போவாங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் போகும்போது நம்மளுடைய ஒர்க் வந்துட்டு வாங்குவாங்க, அதனுடைய ரெகக்னைசேஷன் இருக்குமா அப்படின்னா அது குவெஸ்டின் மார்க் தான். சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. பட் அதையெல்லாம் வந்துட்டு நம்ம மனம் தளராம நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணும்போது டெஃபினட்டா அது வந்து நம்ம ஷைன் ஆகி வரலாம். ஸோ நானும் ஃபேஸ் பண்ணேன். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குருநாதர் சொல்லுவாரு. இன்ஃபேக்ட் அது எல்லா துறைக்குமே பொருந்தும், இந்த துறைக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ராவே அது பொருந்தும் நான் நினைக்கிறேன்.
1: பிரைடல் மேக்கப்னாலே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எதனால, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா?
0: அந்த காலகட்டங்கள்ல ஒரு 80களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க நல்லா தலசீவு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து புடவை கட்டி விட்டு தலசீவு விடுவாங்க. இன்னைக்கு மேக்கப் அப்படிங்கிறது டிவிஷனா இருக்கு, நிறைய விங்ஸா இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, சாரி டிரேபிஸ்ட்னு தனியா இருக்காங்க, நெயில் ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு தனியா இருக்காங்க. தனித்தனியான ஒரு எக்ஸ்பர்டீஸ் தான் வேணும்னு பொண்ணுங்களும் கேட்கறாங்க, பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கறத எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது, முதல்ல வந்துட்டு ஒரே ஒரு பான்கேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும், எல்லா ஸ்கின்னுக்கும் அது ஒண்ணுதான் போடுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது பொருந்தும், மத்தவங்களுக்கு அது பொருந்தாம போகும். அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெசிடேஷன், ஐயோ எனக்கு மேக்கப் சரியா இருக்குமா, அதனாலே வந்து பயந்துப்பாங்க மேக்கப் போடுறதுக்குன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஸ்கின் டைப்ஸ் இருக்கு, லைக் ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா, ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து மேக்கப்னா எடுத்ததே மேக்கப் எல்லாம் போறது கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு 5,000-6,000 விற்கிறதும் இருக்கு, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது, அது கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு. ஸ்கின் கேர் ரெஜிமன் பண்ணணும், ஃபவுண்டேஷன் இருக்கு, கன்சீலர் இருக்கு, பிளஷ் இருக்கு, ஹைலைட்டர்னு இருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள ரெடி பண்றதுக்கு. முதல்ல வந்து டைமிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பிரைட் ரெடி பண்றதுக்கு வந்து 2.5 hours to 3 hours வந்து தேவைப்படுது. இத்தனை பேரும் வந்துட்டு சேர்ந்து பண்ணி அந்த பெர்ஃபெக்டா அந்த பிரைட் வெளியில வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு உண்மையாகவுமே அந்த கல்யாண நாள் மறக்க முடியாத ஒரு அனுபவமா கொடுக்கறோம். பணம் அப்படின்றத தாண்டி ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்துட்டு வெறும் ரொம்ப கம்மியான விலைக்கும் இருக்கு, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்க கேட்டீங்க இல்லையா ஏன் எக்ஸ்பென்சிவா பார்க்கப்படுதுன்னு, அந்த ஸ்கின்னுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து சேர்ந்து பண்றாங்க, அப்போ எப்படி வந்து உங்களுக்கு கம்மியானதா இருக்கும்.
1: கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? உங்ககிட்ட என்ன மாதிரி எல்லாம் கேட்பாங்க? அவங்களை எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றீங்க?
0: ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேச்சுரலான ஃபினிஷான வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு என்னன்னா மேக்கப் அப்படின்றது வந்துட்டு அப்படியே ஹெவியா போடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும்

0: இப்போ இருக்கக்கூடிய பிரைட்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஸ்டேஜில் பார்க்கும் போதும் சரி, நான் ஃபோட்டோவில் பார்க்கும் போதும் சரி, நான் நானாக தெரியணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல பேருடைய ரெக்வஸ்டாக இருக்குதுங்க. உங்களும் உங்களை மாதிரி காமிக்கணும், அதுதான் இன்னைக்கு நிறைய பிரைட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து வெளியில் வராங்க, மேக்கப் முடிச்சு அவங்க அந்த ரத்தன கம்பள இதில் நடந்து வரும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸும் அவங்களுடைய சந்தோஷமும் வந்துட்டு அப்படியே மல்டிப்ளை ஆகணும், அது பூரிச்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க.
1: நீங்க சொல்றப்பே அந்த தருணத்தை நாங்க உணர முடியுது. ஒரு பொண்ணு வந்து அழகா நடந்து வரப்போ எல்லாருடைய கண்ணும் அந்த பொண்ணு மேலதான் இருக்கும் இல்லையா? கல்யாண பொண்ணு எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி மேக்கப் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காண்டியே நிறைய மக்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க.
0: என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்றது ட்ரெண்ட் அப்படின்றத விட அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் ஃபாலோ பண்றேன். வானொலியினுடைய இதுவே அப்படிதானே,
1: நிலைத்து நிற்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா எங்களுடைய வானொலி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இப்போ பிரைடல் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரிசப்ஷன் ஒன்று இருக்கும், கல்யாணத்தப்போ ஒரு மேக்கப் இருக்கும்.
0: முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசப்ஷனுக்கு கொஞ்சம் மாடர்னாக வெஸ்டர்னைஸ்டாக போகணும்னு நினைப்பாங்க. லெஹெங்கா போவாங்க, இல்லை வந்துட்டு கவுன்ஸ் மாதிரி போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சாரியே போடுவாங்க, சாரி லுக்கில் இந்த மாதிரி காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி நைட் லுக்ஸ் இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் கம்பல்சரியாக என்னவாக இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் லுக் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மேக்கப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுவே வந்துட்டு மார்னிங் அதே மாதிரி ரெண்டும் சேமாக பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ரெண்டுக்கும் வேரியேஷன் காமிக்கணும். அப்போ தாங்க உங்களுக்கு வந்து பிக்சர்ஸில் வந்து ஃபோட்டோஸில் பார்க்கும்போது வேரியேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. மேக்கப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே விஷயம் எல்லாருக்கும் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்மாலர் ஐஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பிக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஐ மேக்கப் செட் ஆகாது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். நைட்ல ரிசப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐ மேக்கப் வந்துட்டு வேற மாதிரி டிஃபரெண்டா பண்ணி கொண்டு போவாங்க. மார்னிங் வந்துட்டு சட்டிலா பண்ணுவாங்க. அப்ப ஹேர் ஸ்டைல்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கும், ட்ரெடிஷ்னல் லுக்குக்கும் அண்ட் அவங்க கேக்குற மாதிரியான ஒரு ஃபேன்சியான லுக்ஸுக்கும் வந்துட்டு இதெல்லாம் தான் வேரியேஷனுங்க.
1: இப்போ 80களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படின்னா தான் ஒரு மேக்கப் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாகரீக உலகத்தில் ஒரு பேபி ஷவராக இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறந்து ஒரு வயசாகட்டும், இப்படி நிறைய விதமான ட்ரெண்ட் செட்டிங்ஸ்னே சொல்லலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்களுடைய அழகு கலைத்துறையில்?
0: விமன் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரிமாணத்துலையும் வந்துட்டு தன் அழகாக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடினா கல்யாண பொண்ணோட தோழியாக இருக்காங்க, கல்யாண பொண்ணோட தங்கையா இருக்காங்க அப்படின்னா அது வந்து பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இப்போ இதே இது வந்துட்டு அவங்களுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஒரு மாதிரியான மேக்கப்பா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க வீட்டில் கிரக பிரவேசம் இருக்கு, ஒரு காதணி விழா இருக்கு, இல்ல வந்துட்டு குழந்தையினுடைய 1 இயர் செலிப்ரேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மேக்கப் வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து அழகா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட். அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து different type of styles, different type of makeup அப்படின்றது இருக்கு.
1: இப்போ வந்து நிறைய creams, products இதெல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லையா ஈஸியா, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது? உங்களை மாதிரி ஒரு அழகு கலைத்துறை நிபுணர் கிட்ட ஐடியாஸ் கேட்டுட்டு யூஸ் பண்ணலாமா, இல்ல அவங்கவுங்களா யூஸ் பண்றாங்களே அது வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா?
0: ஒரு bride எங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க suggestions கொடுப்போம். cosmetologistோ இல்ல ஒரு aestheticianோ அவங்கள வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க இதை எடுத்துக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது அதையும் நாங்க சஜஸ்ட் பண்றது தான். ஏன்னா ஸ்கின் கேர் அப்படின்றது வந்துட்டு வெறும் ஃபேஷியல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது, அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்துட்டு அது பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படின்னா ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ள உள்ள ஆழமா ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஸ்தெட்டீஷியன், அவங்க வந்து டாக்டர்ஸுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸ்கின் வந்து ஸ்லாகா இருக்கிற ஸ்கின், ஒரு 40+ இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்துட்டு இழகி அப்படி தூங்கின மாதிரி ஆயிடும். அதையே லிஃப்ட் பண்றது எப்படிங்கிறது வந்துட்டு அந்த முறைகள் அவங்களுக்கு தெரியும். முறையான ஆட்கள் கிட்ட சரியான முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு நல்லா இருக்கும்.
1: இப்ப இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல பாத்தீங்கன்னா அதிகமான வெயில் கிளைமேட், அதே மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம், வண்டி வாகனங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த புகை, அதிகமான வெயில், இதனால இளைய தலைமுறையினர் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைனா அது முடி உதிர்வு. அந்த முடி உதிர்வுக்கு உங்களுடைய துறையில நிறைய தீர்வுகள் இருக்கு இல்லையா?
0: இளைய தலைமுறை வந்துட்டு ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு மெயினா இந்த ஸ்ட்ரெஸ், கண்கள் பார்த்து நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு, அந்த கலருக்கு தான் அட்ராக்ட் ஆயிட்டோம், அதை பார்த்ததே நமக்கு அப்பிடைஸ் ஆகுறோம், நம்ம சாப்பிடுறோம். ஆனா அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை இல்லையா, அந்த நேரத்துக்கு சாப்பிட்டாங்க அது எல்லாமே கரெக்டா இருந்தது. அதாவது நைட் நேரத்துல

0: பண்றோம் அப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்துல இந்த இளைய தலைமுறை இதை சந்திக்கிறாங்க. அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த காலகட்டங்கள்ல இல்ல, இன்னைக்கு நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஹேர் எல்லாம் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கோம். அதுல இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ப்ராப்பரா பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்தவங்களும் இருக்காங்க. விஞ்ஞானம் இந்த துறையில நிறையவே வளர்ந்துருக்குதுங்க. பிசிக்கலா வந்துட்டு இமீடியட்டா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஹேர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, அதுவும் தனியான ஒரு துறையா இருக்கு.
1: மேக்கப் பண்றீங்க இல்லையா, அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கணும், அதை விட உங்களுடைய வலி அப்படின்றது அதிகம். அதை நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா?
0: யாருமே வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவ்வளவு நேரம் நின்று ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறது யாரும் இது வரைக்கும் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு முதல் முறையா நீங்க இந்த குவெஸ்டின் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் அப்கோர்ஸ், எங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 to 3 hours வந்துட்டு ஒரு செஷனுக்கு நாங்க நின்றுதான் ஆகணும். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அதெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணு அந்த மண்டபத்துல அந்த உள்ள நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எய்ஸ்ல நடந்து வரும்போது பார்க்கும்போது அது எல்லா வழியுமே பறந்து போயிடும். அந்த இடத்துல அந்த சந்தோஷம் தான் நிறைஞ்சு நிற்கும். அது இருக்கும், பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க், அதை நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்வால்மெண்டோட சந்தோஷமா செய்யும் போது அந்த வலியும் வந்துட்டு வலியா தெரியறது இல்லை, ஒரு ஆனந்தமா தான் தெரியுது. அந்த மேக்கப்ல அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க, அவங்களுக்கு 4 பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, அவங்க வந்து அதை எங்ககிட்ட சொல்றாங்க, சூரியனை கண்ட பனித்துளி போல அது எல்லாமே பறந்து போயிடும்.
1: இப்போ நீங்க நிறைய மணப்பெண்கள் அலங்காரம் பண்ணி பாத்திருக்கீங்க இல்லையா, உங்ககிட்ட அவங்க கொடுத்த ஒரு வேல்யூபிள் கமெண்ட்
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி மேக்கப் பண்ணி விட்ற கண்டிப்பா அந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரைட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒரு பியூபர்ட்டி பண்ண ஒரு பாப்பாவுக்கு வந்து நான் ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சாதாரணமா இருந்தாங்க. ஒன்ஸ் நான் மேக்கப் முடிச்சு அந்த பாப்பாவை வெளியில கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, வந்து அப்படியே வந்து என்னை ஆற தழுவிக்கிட்டாங்க. ஸோ அந்த தருணம் என்ன வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு தருணம். நிறைய ஆர்டிஸ்டுக்கு இதே நடந்திருக்கும். அப்போ நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இவ்வளோ நேரம் நின்று பண்றீங்கன்னு அந்த வலிகள் எல்லாம் பறந்து போயிடும். ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டேன்னா நாட் ஓன்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, பல கலைஞர்கள் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய வேர்வியை சிந்தி ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டெக்கரேட்டரை எடுத்துக்கோங்க, அவங்க வந்து தூக்கமே இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கேட்டரிங் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான், ஃபோட்டோகிராஃபி பீப்புளாக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த மேலே எடுத்து நிறுத்தி காசு பணத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.
1: பல பேருடைய உழைப்பு வந்து பின்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பணம் மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இத்தனை நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனை கலைஞர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய கடின உழைப்பு அதுல இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கறது தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய வேலையும். அந்த எல்லா ஆர்டிஸ்ட் சார்பிலையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு எல்லா பிரைட்ஸுக்கும் அந்த பிரைட்ஸோட ஃபேமிலிஸ்க்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேச பேச, தொடர்ந்து நிறைய அனுபவங்களை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த தொழில் முனைவோரா ஒரு பெண்ணா இந்த அழகு துறையில நீங்க சந்திச்ச சவால்கள் சொல்லாமா?
0: நானும் நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எப்படி, கிளைண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது, ஒரு ப்ராடக்ட் வைஸாக இருக்கட்டும், என்னடா அது மார்க்கெட்ல எல்லா ப்ராடக்ட்டும் சொல்றாங்க, எல்லாத்தையுமே வாங்கி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் அந்த பேமெண்ட் அப்படிங்கறதுல வந்துட்டு நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க, அது இமீடியட்டா செட்டில் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்களுடைய உழைப்பை சிந்தி அவங்க செஞ்சிருக்காங்க, அப்போ முடிச்சு போகும்போது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா இருக்கும் இல்லையா? இது நான் சந்திக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னோட துறையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன். ஸோ அப்படி இல்லாம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கறது வந்துட்டு இமீடியட் க்ளோஷர் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது செஞ்சவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், நீங்க அந்த ஆர்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதிப்பாகவும் இருக்கும்.
1: நீங்க இப்போ இந்த துறையில வந்து ஒரு தொழில் முனைவோரா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த துறைக்கு புதுசா நிறைய பெண்கள் வரணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன?
0: மேக்கப் அப்படின்றது வந்துட்டு ஃபேஸ் மேக்கப்னு இருக்கு, ஹேர் டூன்னு இருக்கு, ஹேர் ஸ்டைலிஸ்ட், சாரி ட்ரேபிஸ்ட்னு இருக்கு, நெயில் ஆர்டிஸ்ட்னு இருக்கு, மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு இருக்கு, இந்த மாதிரி பல விங்ஸ்ல இன்னைக்கு பிரைடல் துறை அப்படிங்கிறது இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே எடுத்து பண்றதுங்கிறது வெல் அண்ட் குட், அதை நான் தப்பு சொல்ல வரல. பட் இன்னைக்கு நிறைய பெண்கள் பண்ணக்கூடியது என்னன்னா, எனக்கு வந்து சாரி ட்ரேப்பிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நீங்க இப்ப ஃபேஸ் மேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஹேர் டூ இருக்குன்னா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு இருக்கு.

0: ஸ்டார்ட் பண்ற மாதிரி கூட இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் கம்மி தான். இப்போ நெயில் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தனிப்பட்ட முறையில் தனித்தனியா எடுத்தும் பண்ணா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் மேக்கப் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க, பட் ஹேர் டூக்கும் வந்துட்டு சாரி ட்ரேப்பிங் பண்றதுக்கு வந்துட்டு நல்லா பண்றவங்க அப்படிங்கிறது வந்துட்டு கம்மியா இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இது நல்லா பண்ணணும்னா இன்னும் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு உங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ரிசோர்ஸா இருக்கும்.
1: சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சு அதுல நல்ல அனுபவத்தை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி,
0: அதுவும் நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். லைக் ஒரு 6 months நான் இதை இப்படி பண்றேன், அடுத்த 6 months இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இட் இஸ் அப் டு யோர் இன்ட்ரெஸ்ட், ஒரு கோல் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கலாம்.
1: ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதை செதுக்குனாதான் சிற்பமாகும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அழகை மேம்படுத்தி அதை வந்து நல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கையவே அழகாக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அருமையான அனுபவங்களை இன்னைக்கு எங்களோட நிலையத்துக்கு வந்து எங்ககிட்ட ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டதுக்காக ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சார்பா உங்களுக்கு நன்றிகள் மேடம்.
0: எனக்கும் இந்த மாதிரி ஒரு மேடை அமைச்சு கொடுத்து என்னோட தனிப்பட்ட முறையா பேசாம எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் சார்ந்து தான் நான் பேசியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றி.
2: இதுவரை மிளிரும் மங்கைகள், இதில் ஒப்பனை கலைஞர் ஸ்ரீ காமாட்சி தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஆகஸ்ட் மாதம் 12 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஆகஸ்ட் 12 தேதியான இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இளைஞர்களின் குரல்கள் மற்றும் பங்களிப்பை ஊக்குவிக்க உலக அளவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. யானைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 12 தேதியான இன்று தேசிய நூலகர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய நூலகவியலின் தந்தை எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது.
0: இப்போ தோழிகளுக்கான ஒரு சின்ன குறிப்பு. குக்கர் கேஸ் கட்ட அடிக்கடி வாங்குற மாதிரி தெரியுதா? இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க, அதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்போ குக்கர் கேஸ் கட்டை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, குக்கர் கேஸ் கட்டை யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து கழுவி வைக்கும்போது ஒன்று தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடுத்தாப்புல மில்க் ட்ரெயின் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வைக்கணும். ஈரம் இருக்கிற இடத்துல அதை வச்சோம் அப்படின்னா அதோட வாழ்நாள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுப்பில் வந்து குக்கரை இறக்கிட்டு குக்கரை மூடி ஓப்பன் பண்ண உடனே நம்ம அந்த கேஸ் கட்டை எடுத்துடணும். அப்படி இல்லாமல் அந்த குக்கர் மூடியிலேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த குக்கர் மூடியில் இருக்க சூடு வந்து அதில் அதிகமாக பட்டுட்டே இருக்கனால கேஸ்கட் சீக்கிரமா போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனாலதான் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள அல்லது ஃப்ரிட்ஜ்ல மில்க் ட்ரேல நம்ம வச்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும்.

0: சரிதானா?
1: சரிதாப்பா.
2: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி ஜான்சிராணி லட்சுமிபாய் அவர்கள் பற்றி ஒரு சில துளிகள். என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு முழக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் என்றென்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரர் தான் ஜான்சிராணி லட்சுமிபாய். அவருடைய இயற்பெயர் மணிகர்ணிகா தாம்பே. 1828 வாரணாசியில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே மற்ற குழந்தைகளைப் போல பொம்மைகளுடன் விளையாடவில்லையாம். அதற்கு பதிலாக குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை, மல்யுத்தம் போன்ற போர்க்கலைகளில் ஆர்வம் காட்டினாராம். பெண்கள் வீட்டுக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அப்போதே உடைத்திருந்தவர்தான் மணிகர்ணிகா தாம்பே. இவர் ஜான்சி மன்னர் கங்காதரராவை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருடைய கணவர் மணிகர்ணிகா என்ற பெயரை லட்சுமிபாய் என்று மாற்றினாராம். அதன் பிறகு அவர் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய் என்று அழைக்கப்பட்டாராம். இப்படித்தான் மணிகர்ணிகா என்ற சிறுமி பின்னாளில் இந்திய வரலாற்றில் வீரத்தின் அடையாளமாக திகழ்ந்த ஜான்சிராணி லட்சுமிபாயாக மாறினார். கங்காதர ராவுக்கும் ஜான்சிராணிக்கும் பிறந்த ஆண் குழந்தை சில மாதங்களிலேயே உயிரிழந்ததன் காரணமாக தாமோதர ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்தனர். ஆனால் ஆங்கிலேய அரசு அதை ஏற்க மறுத்தது. வாரிசு இல்லை, இதனால் ஜான்சி இனி எங்களுடையது என்று டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்ற கொள்கையை காரணம் காட்டி ஜான்சியை கைப்பற்ற முயன்றது. அப்போது லட்சுமிபாய் என் ஜான்சியை நான் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக அறிவித்த அந்த முடிவுதான் அவரை வரலாற்றில் நிலைநிறுத்தியது. 1857 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்த போது ஜான்சிராணி அதில் முழு மனதுடன் இணைந்தார். இது ஒரு அரசை காப்பாற்றும் போர் மட்டுமல்ல, இந்திய மண்ணின் சுதந்திரத்திற்காக நடத்தப்பட்ட போராக அவர் உணர்ந்தார். கோட்டைக்குள் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போர் பயிற்சி அளித்தார். பெண்களும் ஆயுதமேந்தி நாட்டை காக்க முடியும் என்பதை நிரூபித்தார். போர்க்களத்தில் குதிரை மீது அமர்ந்து கையில் 2 வாள்களுடன் அவர் போரிட்டதாக வரலாறு கூறுகிறது. போரின் போது தனது சிறு மகனை முதுகில் கட்டிக்கொண்டு எதிரிகளுக்கு நடுவே குதிரையில் பாய்ந்த சம்பவம் இந்திய வரலாற்றில் மிகவும் உணர்வு பூர்வமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த காட்சி இன்றும் தாய்மைக்கும் வீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் அடையாளமாக போற்றப்படுகிறது. 1858 குவாலியர் அருகே நடந்த போரில் அவர் வீர மரணம் அடைந்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 29 மட்டுமே. ஆனால் அவர் விட்டு சென்ற துணிச்சல் நூற்றாண்டுகளை கடந்தும் வாழ்கிறது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஜான்சிராணியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. 1857 உடனடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அந்த போராட்டம் இந்தியர்களின் மனதில் சுதந்திரத்தின் விதையை விதைத்தது. ஆங்கிலேயர்களை எதிர்க்கலாம், நம் நாட்டுக்காக உயிரையும் தியாகம் செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கிய முன்னோடிகளில் ஜான்சிராணி மிகவும் முக்கியமானவர். அவருடைய வீரத்தை பார்த்து பின்னர் வந்த பல போராட்ட வீரர்களுக்கும் அவர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார். இன்றும் ஜான்சிராணியின் பெயரை சொன்னாலே நம் கண்முன் ஒரு வீர பெண் குதிரை மீது வாளேந்தி நிற்பது போல தோன்றுகிறது. அதனால்தான் அவர் ஒரு ராணி மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் வீராங்கனைகளில் ஒருவராகவும் சுதந்திரத்தின் முதல் தீப்பொறியாகவும் என்றும் போற்றப்படுகிறார். வயது சிறியதாக இருக்கலாம், ஆனால் மனதில் தேசப்பற்று இருந்தால் வரலாறே நம்மை நினைவில் வைத்திருக்கும் என்பதற்கு ஜான்சிராணி லட்சுமிபாயின் வாழ்க்கையே ஒரு மிக சிறந்த எடுத்து

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் பென்சில் ஸ்கெட்சிங் பற்றிய தகவல் வழங்குபவர் ஓவிய பயிற்றுநர் சபிதா பாண்டியன் அவர்கள்.

பென்சில் ஸ்கெட்சிங். இப்போ பென்சில் ஸ்கெட்சிங் அப்படின்னா நமக்கு என்ன தோணும், இப்போ ஒரு ஓவியத்தை வரைய போறோம் அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே அந்த பிக்சரை நம்ம அப்படியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ அந்த பிக்சர்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பென்சில் தேவைப்படும். ஸோ அந்த பென்சில் நம்ம எப்படி நினைப்போம், நம்ம சாதாரணமாக ஒரு பென்சில் இருந்தால் நம்ம பண்ணிடலாம். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய பிராண்டட் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு அவைலபிலிட்டி இருந்திருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண நம்ம என்ன பென்சில் கிடைக்குதோ அதை வச்சு தான் பென்சில் ஸ்கெட்சிங்னு ஒன்று ஆர்டிஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி கிராஃபைட் பென்சில் அப்படின்னு ஒன்று நமக்கு வந்ததே வந்து 16th century தான் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு கிராஃபைட் டெபாசிட், ஒரு ஹியூஜ் டெபாசிட்டாக வந்து கிராஃபைட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து கிராஃபைட் பென்சில்னு ஒன்று உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய மீடியம்ஸ் கொண்டு வந்து அதுலயே 2B, 6B, 8B சொல்லி நிறைய பென்சில்ஸ்ல ஒரு மீடியம் கொண்டு வந்து அதை வந்து ஆர்டிஸ்ட் வேற வேற பர்பஸ்க்கு வேற வேற மீடியம்ல லைட் டார்க் ஷேட்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நிறைய பிராண்டட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா சார்கோல் பென்சில் சொல்லுவாங்க. சார்கோல் பென்சில்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்து இந்த கேவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சோ கேவ்ஸ்ல வந்து இந்த வால்ல வந்து நமக்கு ஏதாவது மன்னர் காலத்துல எல்லாம் வந்து ஒரு தெரிவி ஏதாவது விஷயங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு கறி துண்டு எடுத்து நம்ம எழுதி வச்சுட்டு அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சார்கோல் பீஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டைமிங்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கோ இல்லது ஒரு யாருக்காவது ஒரு விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும், இன்டைரக்டா நமக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து இப்ப சார்கோல் பென்சிலா யூஸ் பண்றோம். ஸோ அந்த சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோமோ அதே தான் வந்து நம்ம இங்கேயும் பண்றோம். பட் அதை விட இதுல என்ன நமக்கு ஒரு இது கிடைக்கும்னா, அதை விட கொஞ்சம் ஒரு தத்ரூபமான ஒரு பிக்சர், ஒரு பிரைட்டா ஒரு டார்க் கலர்ல நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பென்சில் ஸ்கெட்சிங் இதுலயே வந்துட்டு ஹைப்பர் ரியாலிசம் ஒன்று சொல்லுவாங்க. ஹைப்பர் ரியாலிசம் என்ன அப்படின்னா, ஒரு போட்டோவை வந்து நம்ம அப்படியே தத்ரூபமா அதை பார்த்து அப்படியே வரைகிறது தான் வந்து ஹைப்பர் ரியாலிசம் சொல்லுவாங்க. ஈவன் இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்குற ஒரு ஆப்ஜெக்டா இருக்கட்டும், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு லைட் சோர்ஸ் கடையில் வைக்கணும். லைட் சோர்ஸ் கடையில் வைக்கும் போது லைட் படுற இடத்தையும் லைட் படாத இடத்தையும் டிஃபரென்ஷியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டா அந்த ஆப்ஜெக்டாவே வரைகிறதுக்கு போய் தான் ஹைப்பர் ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பென்சில் ஸ்கெட்சிங்ன்றது நம்ம ஒரு பிக்சரை பார்த்து வரைகிறது தான், பட் ஹைப்பர் ரியாலிசம்ன்றது ஒரு பிக்சர் அந்த பிக்சர் இருக்கிறத அப்படியே நம்ம லைவா பார்த்து வரையறதுக்கு பேர் தான் ஹைப்பர் ரியலிசம்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
0: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்று முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம்

தரத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக

0: தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 ஆண்டு காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17ஆம் தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சனைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு

0: பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
1: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லைப் பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் பேங்க் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பகல் 1:55, வெள்ளை தாமரை எனத் தொடங்கும் பாரதியார் பாடல் கேட்கலாம்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் கேட்கலாம் இனிமையான பாடல்கள். முதலில் கேட்கலாம் தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

எஸ் வி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியை பாடிய இந்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து. இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 2:25 இணைந்திருக்கிறோம் இன்னிசை கானங்களோடு. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில், எஸ் வி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் பிற்பகல் 2:35. மதுரத்தன்றில் தரும் நிறைவான பாடல் அன்புல ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து கேஜே குரலில்.

0: வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம், தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடகள விளையாட்டு வீரர் வி சக்திவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மாநில தடகள விளையாட்டு வீரர் பி சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல்.
3: வணக்கம் சார்.
2: உங்களுடைய இந்த பயணம், அதாவது நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இன்டர் காலேஜ் இன்டர் யூனிவர்சிட்டிலாம் வின் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவலில் இப்போ நீங்கள் ஒரு லீடிங் பிளேயராக வந்துட்ருக்கீங்க.
3: ஆமாம் சார்.
2: உங்களுடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சது, உங்களுக்கான மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடச்சிது, தொடர்ந்து நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கும் சில டைம், ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது போத் வின்னிங் அண்ட் லூசிங்.
3: ஆமாம் சார்.
2: ஸோ உங்களுடைய லூசிங் டைமில் எப்படி நீங்கள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் இன்னும் மெயின்டைன் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து உங்களுக்கான எதிர்கால விஷன் நிறையா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நேஷனல் மீட் போகணும் இன்டர்நேஷனல் மீட் போகணுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: எனக்கு ஸ்போர்ட்ஸ்ன்ற அச்சீவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது ரைட் ஃப்ரம் ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேவே நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் சியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ரௌடோடைய அந்த பியர் குரூப்போடைய ப்ரெஷராக இருக்கட்டும், அது வந்து ஒரு என்லைட்மெண்ட் மாதிரி. அது ஒன்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கான்ஸ்டண்ட்டாக ஜெயிக்கணுன்ற ஒரு டோப் வந்துடும். அது இருக்கிறது நல்லது தான், ஆனால் அது வந்து அடிக்ஷனாக மாறிடக்கூடாது. அந்த ஜெயிக்க ஜெயிக்க உனக்கு அதை பற்றி இன்னும் நிறைய பண்ணணும் தான் தோணும். ஒரு காமன் சேயிங் இருக்கும், ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும்னு. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் மெடல் வாஸ் வென் ஐ வாஸ் இன் 10th standard. நான் அப்போ சொன்ன மாதிரி எனக்கு அப்போ ஜம்ப் ஈவெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். லாங் ஜம்ப் சென்னை டிஸ்ட்ரிக்டில் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன், அதை வச்சு ஸ்டேட் போனேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வென் ஐ வாஸ் இன் 11th standard 100 meters வந்து டிஸ்ட்ரிக்டில் ஓடினேன், அங்கே சில்வர் ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் 300 meters அங்கேயே ஓடினேன், அங்கேயும் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன். இட் வாஸ் அ டெட்லி ரேஸ். அது முடிச்சு தான் வந்து ஸ்டேட்டுக்கு போனோம். ஒரு காமன் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்குது, 100 meters 200 meters எந்த ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே டாப் 8 தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸ்டேட்டுக்கு போயிட்டோன்னா ஸ்டேட்டில் இருக்க டாப் 2 தான் நேஷனல்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எனக்கு அப்போது கிடையாது. நான் வந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகி போயிட்டேன், 100 meters நல்லா ஓடினேன், பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, ஆனால் மெடல் கிடைக்கல. பிகாஸ் பொசிஷன் மேட்டர்ஸ் தேர் ஃபைனல்ஸில். அண்ட் 300 ஓட்டினேன், சூப்பரான ரேஸு, நல்லா மெடல் ப்ளேஸ் பண்ணேன், பிரான்ஸ். அதுக்கப்புறம் சென்னை டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நான் மெட்லி ரிலே ஓடினேன், நாங்கள் கோல்டு ப்ளேஸ் பண்ணோம். அங்கே எனக்கு என்ன புரியலைன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அங்கே ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டில் யாரை மெடல் ப்ளேஸ் பண்ணியிருந்தா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டேட்டில் மெட்டீரியலே ஓடி ஆகணும். இது எனக்கு அப்போ தெரியாது. நான் 100 meters முடிச்சுட்டு ஐ வாஸ் ரெஸ்டிங். அப்போது மைக் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக என் பேர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எதுக்காக கூப்பிட்றாங்க நான் போய் கேட்குறப்போ, எல்லா ஆத்லீட்ஸுமே ஆல்ரெடி ட்ராக்குக்கு வந்துட்டாங்க, ட்ராக்குக்கான ஸ்பைக்ஸ் போட்டாச்சு, ஸ்லீவ்ஸ் மாட்டியாச்சு, டைட்ஸ் மாட்டியாச்சு, எல்லாமே போட்டு ரெடியாக இருக்காங்க. என் பேருக்கான ட்ராக் மட்டும் காலியாக இருந்தது. இப்போ நான் மேனேஜர்கிட்ட கேட்குறப்போ தான் அவங்க எனக்கு இதை சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டாக இருந்தால், எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட்டில் மெடல் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டுக்கு போய் மெட்லியில் ஓடுறதுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், அதை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா நான் மிஸ் பண்ண டைமில் எனக்கு

0: இல்லை இன்னொரு சப்ஸ்டியூட் அங்கே ரெடியாக இருந்தான். ஸோ நான் ஒரு 2 to 3 minutes லேட்டாக போயிருந்தாலுமே எனக்கு அந்த கோல்டு மெடல் மிஸ் ஆயிருக்கும் அந்த இயர். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்டேட்டில் மட்டுமே மெடல் மெட்லி ரிலே ஓடிட்டதுனால உங்களால் நேஷனல்ஸில் அது ஓட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட் மெடல் ஸ்டேட் ஈவெண்ட்டில் ஸ்பிரிண்ட் ஈவெண்ட் 100 கோல்டு ஆர் சில்வர் வின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நேஷனல்ஸில் போய் மெட்லி ஓடலாம். ஸோ இந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது. இதெல்லாம் புரியறதுக்கு வந்து புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் படிக்க முடியாது. ஒன்று ஒரு ப்ரொஃபஷ்னல் கோச்கிட்டேயோ இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர்கிட்டேயோ இல்லைனா செல்ஃபாக நீங்களே புரிஞ்சுக்கணும். இது மூணு மட்டும் தான் ஒரே வழி.
1: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் வந்து ஃபிட்னஸ்ன்றது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிரமப்படுற ஒரு சமுதாயமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்க்ரீன் டைம், இந்த மாதிரி நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்க யங்கர் ஜென்ரேஷன் தவிர்த்து எப்படி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம், நீங்கள் எப்படி இதெல்லாம் ஃபோக்கஸ்டாக பண்ணீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: எனக்கு இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது காரணமே மெயின் சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் அவங்க தான் என்ன ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து இன்டியூஸ் பண்ணாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் தான் எனக்கு பேஷன் இருந்துச்சு. சொன்ன மாதிரி கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் போனேன். எனக்கு தெரிஞ்ச கோச்சஸ் அங்கே நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் தான். கிரிக்கெட் பார்த்தேன். கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேன்சி கேம், நேஷனல் வைடாக ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கேம். ரோட்டில் போகிற யார் கேட்டாலும் ஒரு 10 கிரிக்கெட் பிளேயர் லைனாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நம்மளுடையது. அங்கே வந்து அத்லெட்டிக்ஸ் பற்றி பேசுறதுக்கு ஒரு 2-3 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபியூ வீக்ஸ் பேக் நடந்த நேஷனல் மீட்டில் யார் ரெக்கார்டு வச்சான்னு கேட்டால் உங்களுக்கும் எனக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க ஒரு 2-3 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாமே தவிர ரோட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய லைஃப் மாதிரி. லைஃப் கொடுத்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ். நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது சின்ன வயசில் எனக்கு பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட்டும் பண்ணாங்க. இப்போ மார்னிங் ட்ரைனிங் போயிட்டேன்னா திருப்பி நான் வீட்டுக்கு வரணும், பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே எனக்கு பேக்ரவுண்டில் சொல்லாமலே செய்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் இருந்தாங்க, சொல்லி செய்கிறதுக்கும் எங்கள் அப்பாவும் இருந்தார். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு என் லைஃப்பில் மிகப்பெரிய மென்டார்னா என் கோச் தான். ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நிறையவே லைஃப் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்காரு. அதே சமயம் லைஃபுக்கும் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அவ்வளோக்கு லைஃபும் முக்கியம். ஸ்போர்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு பர்சனல் லைஃப்பை விட்ட நிறைய அத்லீட்ஸும் இருக்காங்க. அவங்களுடைய ப்ரைம் டைமில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸை சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி டாப் லெவல் ரீச் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஏஜ் க்ரைட்டீரியா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திருப்பி வர வேண்டியது அவங்க பர்சனல் லைஃபுக்கு தான். திருப்பி வந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ எதுவுமே இருக்காது. ஸோ பர்சனல் லைஃபுமே நீங்கள் பேரலலாக மெயின்டைன் பண்ணால் தான் ரெண்டுத்துக்குமே வேல்யூ இருக்கும்.
1: உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதாவது கிளாஸ் 1 இருக்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறீங்க.
0: ஆமாம் சார்.
1: இந்த அளவுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியும் நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். இனிமேல்ட்டு இருக்கவங்க வந்து அத்லெட்டாக வர்றதுக்கு அஸ்பைர் பண்ணுறவங்க இந்தந்த விஷயங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
0: நான் மிஸ் பண்ண விஷயம் கவுண்ட்லெஸ் நிறைய இருக்குது சார். இதெல்லாமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக கிடச்சதுனால தான் எனக்கு இப்போ வந்து அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. கரெக்டாக சொல்லணும்னா சப்ளிமெண்ட் நாலேஜ், டயட் நாலேஜ், காம்படிஷன் நாலேஜ் இது மூணுமே வந்து முக்கியம். பிகாஸ் டுமாரோ நெவர் கம்ஸ். எதா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே பண்ணி ஆகணும். ஏன்னா இது எஜுகேஷன் ஃபீல்டு கிடையாது. முன்னாடி முடிச்சுட்டு அப்புறம் கூட படிச்சுக்கலாம் அப்படின்றது கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஏஜ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு அந்த ஏஜில் தான் உங்களால் அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்ண முடியும். இப்போது ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா காம்படிஷன் நிறைய வரும். நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். சிபிஎஸ்சினாலே உங்களுக்கு கிளஸ்டர் கேம்ஸ் அப்படின்னு வந்து ஆனுவலி ஒன்று ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கேம். இது வந்து நான் சைல்டுஹுட்டில் இருக்கும்போது என் ஸ்கூலில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணாங்க. பட் அது பாதியிலேயே ட்ராப் ஆகிடும். அதுக்கான காரணமும் எனக்கு என்னென்னு தெரியாது. யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது. ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ எனக்கு தெரியாது. இந்த கிளஸ்டர் கேம்ஸ் ஒவ்வொரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குமே ரொம்பவுமே முக்கியம். அதாவது அத்லீட்டாக இருக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நான் வந்து 11th அண்ட் 12th தான் வந்து ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படின்னா நான் ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் சிபிஎஸ்சி தான். அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து நான் பார்ட்டிசிபேட் இல்லை, அதை பற்றி தெரியவே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ 11th அண்ட் 12th எனக்கு கம்ப்ளீட்டட், எனக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, மெடலும் டேலி பண்ணி வின் பண்ணேன். ஸோ இது வந்து டைரெக்டாக நேஷனல்ஸுக்கு போகலாம். இப்போ ஸ்டேட் போர்ட் படித்த பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆர்டிஎஸ் கேம்ஸ்னு வரும், ரிப்பப்ளிக் டே ஸ்போர்ட்ஸ்னு. அது வந்து ஜோனாக நடக்கும், அப்புறம் டிவிஷனாக நடக்கும். அதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்டேட்டுக்கே வருவாங்க. ஆனால் சிபிஎஸ்சி பசங்களுக்கு ஒரு லீஜர் மாதிரி டைரெக்டாக அவங்களுக்கு ஸ்டேட் ஈவெண்ட் தான் நடக்குமே. அது முடிச்சுட்டு அவங்க டைரெக்டாக நேஷனல்ஸுக்கு போகலாம். ஆனால் இந்த ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு கவுண்ட்லெஸ் ஹர்டில்ஸ் இருக்கும். அவங்க அதெல்லாம் தாண்டி தான் நேஷனல்ஸ்க்கே வரணும். ஸோ சிபிஎஸ்சி படித்த பசங்களுக்குலாம் வந்து இது ஒரு லீசர் மாதிரி. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை பற்றி நிறைய அடாப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ளிமெண்ட் நாலேஜ், உங்களுக்கு சப்ளிமெண்ட் பற்றி ஃபுல்லாக தெரிலனா அதுக்குள்ளே போகக்கூடாது. ஒரு ட்ரஸ்டட் கோச் கிட்ட இருந்தீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களை. எனக்கு ஒரு ட்ரஸ்டட் கோச் இருந்தால் அவர் கைட் பண்ணார் எனக்கு வந்து எந்த சப்ளிமெண்ட் எந்த டைமில் எடுக்கணும். நான் வந்து எம்வி ராஜசேகர் கோச்சிட்ட ட்ரெயின் பண்ணேன். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் வர. நான் ஒரு கன்சிக்யூட்டிவாக இன்டர் யூனிவர்சிட்டி மெடலிஸ்ட், நேஷனல் மெடலிஸ்ட், ஸ்டேட் மெடலிஸ்ட், பிரசிடென்ட் அவார்டு, ஜேர்னலிஸ்ட் அவார்டு, இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நான் அவர்கிட்ட தான் வந்து ரைட் ஃப்ரம் சைல்டுஹுட் ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஸோ வந்து சப்ளிமெண்ட் நாலேஜாக இருக்கட்டும், ரெக்கவரியாக இருக்கட்டும், ட்ரைனிங் மெக்கானிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ட்ரஸ்டட் கோச் கீழே இருந்தால் தான் உங்களுக்கு குரோனோலாஜிக்கல் ஆர்டர்

0: எல்லாம் கிடைக்கும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், இது முடித்தா இது, இதுக்கப்புறம் இது, இந்த ஏஜில் இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த இன்டென்சிட்டிக்கு இந்த லோடு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு ஒரு கரெக்டான கோச்சுக்கு தான் தெரியும். ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது, ரெக்கவரி பீரியடுக்கே உங்களுக்கு ரெண்டு சீசன் போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நியூஸ் அண்ட் அத்லீட்ஸ் கரெக்டான கோச்சை சூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக டெவலப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.
1: அடுத்ததாக எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து அந்த பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அச்சீவராக மாறுறதுக்கோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிட்னஸே மெயின்டைன் பண்ணணும்னா கூட ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேட்டர்னைஸ் வேணும் நமக்கு. அந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை, அதாவது ஒரு ஆத்லீட் ஆகட்டும் இல்லை வேறு எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், உங்களுடைய கான்டெம்பரரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேரை, அதுக்கான ரிசப்ஷன் எப்படி மாறி இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, இன்னும் இது எதை நோக்கி போகணும், இன்னும் இந்த ஸ்போர்ட்ஸோட ஓவரால் ஹோலிஸ்டிக் பெனிஃபிட் எல்லாருமே அடையிறதுக்கு எந்த எதை நோக்கி போகணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரையுமே அவங்க ட்ரெயின் பண்ணுற கிரவுண்டும் ரொம்ப முக்கியம். நான் இருந்த டைம்லேருந்து இப்போ இருக்க கிரவுண்டஸ்லாம் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ வெயிட் ட்ரைனிங்காக இருந்தாலுமே அதில் நிறையவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரைனிங் மெத்தட்ஸை

0: இதை நோக்கி போகணும். இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸோட ஓவரால் ஹோலிஸ்டிக் பெனிஃபிட் எல்லாருமே அடையிறதுக்கு எந்த இதை நோக்கி போகணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரையுமே அவங்க ட்ரெயின் பண்ணுற கிரவுண்டும் ரொம்ப முக்கியம். நான் இருந்த டைம்லேருந்து இப்போ இருக்க கிரவுண்டஸ்லாம் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ வெயிட் ட்ரைனிங்காக இருந்தாலுமே அதில் நிறையவே வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரைனிங் மெத்தட்ஸை இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்தியன் அத்லீட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸுமே இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு காலத்துலலாம் 10-4 ஓடினதே பெரிய விஷயமா இருந்தது, இப்போ 10-1 வந்துருச்சு. ஹீத் செமி ஃபைனலில் உட்காரணுனாலே 10-3 வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் உட்காரவே முடியும். மெடல் அடிக்கணும்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ ரைஸ் ஆகிடுச்சு. காரணம் அவங்களுக்கு புரிதல் நிறைய வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கான்செப்ட்டுக்கு இது போட்டால் ஒர்க் அவுட் ஆகும், இந்த ஆத்லீட்டுக்கு இது இன்டியூஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு அந்த கோச்சும் அந்த ஆத்லீட்டும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால தான் இப்போ இந்தியன் ஆத்லீட்டோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பூஸ்ட் ஆகிருக்கு. அதுலேயும் தமிழ்நாடு தான் இப்போ வந்து லீடிங்கில் இருக்காங்க எப்பயும் போல். தமிழ்நாடு வந்து ஆத்லீட்ஸுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் நாலேஜ், நான் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுற ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி. இப்போ ஒரு ஆத்லீட் வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து அவன் வீட்டுக்கான டிஸ்டன்ஸே ரொம்ப ஜாஸ்தி, அங்கேருந்து அவனோட எஜுகேஷன் ஸ்பாட்டும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா அவனோட ட்ராவலிங்லேயே அவனோட டே கம்ப்ளீட் ஆகிடும். அவன் டயர்ட் ஆகிட்டானா திருப்பி ரெக்கவர் ஆக முடியாது. லாக்டிக் ஒர்க் அவுட் இருந்ததுனா இன்னும் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் SGIT வந்து இப்போ ஹாஸ்டல்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. அதில் ஹாஸ்டல் செலெக்ஷனில் அவங்க செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எதுவாக இருந்தாலுமே அவங்களே பண்ணி தராங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக நான் பார்க்குறேன். முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை விட இப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும்.
0: இவ்வளோ நேரம் நிறைய தகவல்களை ரொம்ப கிறிஸ்பாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னியில் உங்களுக்கான லாங் டேர்ம் விஷனாக என்ன இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோலாக என்ன இருக்குது, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: நான் ஸ்போர்ட்ஸை ரெசியூம் பண்ண டைம்லேருந்தே எனக்கு மெடல் அச்சீவ் பண்ணணுன்றது பெரிய ட்ரீமாக இல்லை. நான் என்னுடைய ஃபிட்னஸ் லெவலை திருப்பி நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு. அதை நான் இப்போ அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்டேட்டில் கோல்டு அடிக்கணும். அது வழியாக நேஷனல்ஸில் போனேன்னா ஒரு ஜாப் ரெக்ரூட் பண்ணலாம், பிகாஸ் ஐ எம் கிராஸ்ட் 18. அப்படின்னா ஒரு ஜாப் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இன்னொரு டிகிரி முடிச்சிட்டேன்னா ஐ கேன் கெட் அ ஜாப். ஸோ அதுக்கு தேவை என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதை நான் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இப்போ பார்க்கணும். இப்போ இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும், எனக்கு மீட் கன்சிக்யூட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாத்தையுமே நான் கோப் அப் பண்ணுறதுக்கு மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும். அதை பண்ணிகிட்ருக்கேன் சார்.
0: கண்டிப்பாக சக்திவேல், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோலாக நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டேட் மெடலாகட்டும், உங்களுடைய லைஃப் கரியர் செட்டில் ஆகிற லாங் டேர்ம் விஷனாக வச்சுருக்க பிளேஸ்மெண்ட்டு, உங்களோட ரெக்ரூட்மெண்ட் விஷயங்களாகட்டும், அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக முடியும்ட்டு எங்களுடைய ஆகாஷ்வாணி சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ சார்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் தடகள விளையாட்டு வீரர் பி சக்திவேல் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பாரத் நரேந்திரா அவர்கள் வழங்கியுள்ள ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற ஒரு அருமருந்து என்னன்னா, நம்ம வந்து பாட்டி வைத்தியம் இல்லைன்னா வீட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி. எதுக்காக இந்த ஹோம் ரெமெடி? இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சளி தொல்லை, இப்போ இது வந்து ஒரு சைனசைட்டிஸ் முக்கியமா மைக்ரேன் இந்த மாதிரியான தலைவலிகள் இருந்ததுன்னா, சளினால வருதுன்னா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபுளுயன்சா லைக் இல்னசஸ் சொல்லக்கூடிய சளி தொல்லைகள்னால ஏதாவது அடிக்கடி ஜுரம் கிரம் தலைவலி வருதுன்னா, அதுக்கு இந்த மருந்தை நீங்கள் வீட்டிலேயே செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக இதுக்கு தேவைப்படும் மூன்று மருந்துகள் என்னலான்னு பாத்தீங்கன்னா, பூண்டு, அல்லியம் சடைவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு, இந்த பூண்டை பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது லவங்கப்பட்டை, இதையும் பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சைசீஜியம் அரோமேட்டிகம் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை. மூன்றாவதாக அனசிப்பூ, இந்த அனசிப்பூ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், ஸ்டார் அனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் பொடியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது மூன்றையும் சம அளவுல கலந்து பெரியவங்க 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் டீ பேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். டீ பேக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டிஷ்யூ, நல்ல திக் டிஷ்யூல ஒரு 2 டிஷ்யூ லேயர்ல இதை போட்டு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற இருக்கிற 1 டம்ளர் வெந்நீர்ல இந்த டீ பேக போட்டுட்டு அதை ஒரு 5 நிமிடம் கழித்து பேகை எடுத்து போட்டு அந்த தண்ணீரை மட்டும் குடிக்கலாம். இது வந்து கஷாயத்துக்கு நிகரான வேலையை பார்க்கும். அப்படி இல்ல கபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு வெறும் டீ பேக் எல்லாம் பத்தல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கஷாயமாக போட்டு சாப்பிடலாம். இது ரெண்டுக்கும் இடையில ஓரளவு கபம் இருக்கு, ஆனா அப்பப்ப வந்துட்டு போகுது, தும்மல் நிறைய இருக்கு. இது எனக்கு டீ பேக் மாதிரியும் ரொம்ப லைட்டாவும் வேண்டாம், கஷாயம் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வேண்டாம் நினைக்கிறவங்க, இந்த பொடியை டைரக்டா மொத்தமா 3 பொடியும் கலந்த அப்புறமாக 1/4 டீஸ்பூன் விகிதம் எடுத்து அதை நல்ல 1/4 டம்ளர் இல்ல 1/2 டம்ளர் வெந்நீர்ல கலந்து தினமும் காலையோ இல்லை மாலையோ ஏதாவது ஒரு

0: வேலை உட்கொண்டால் போதும், உணவுக்கு பின் உட்கொள்ள வேண்டும். இப்படி உட்கொள்வதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சளி தொல்லைகள், அலர்ஜியினால வரக்கூடிய அலர்ஜிக்கு ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ் இதெல்லாம் நல்லபடியாக குணமாகும்.
1: அழுக்குகள், கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள், ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
2: இப்ப என்ன உனக்கு கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துற.
1: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
2: கை கழுவுறதுக்கா?
1: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால இரண்டு கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சோப்பு எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள், இந்த எல்லா இடத்தையும் சோப்பு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் ஏமாரூர் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 8 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் குருவடி 7 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சேலம், பார்வூட், குடலூர் பசார், மேல்குடலூர், கள்ளக்குடி, விண்ட்வர்த், தேவாலா, வீரகனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தென்பரநாடு, தஞ்சை பாபநாசம், தழுத்தலை, வாழப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மீமாத்தூர், உட்பிரையர், மஞ்சளாறு, கீழணை, சோழிங்கநல்லூர், திருமயம், திருமங்கலம், குன்றத்தூர், சுத்தமலை அணை, மணிமுத்தாறு அணை, நம்பியூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர், நெய்மூர், குண்டேரிப்பள்ளம், குறிஞ்சிப்பாடி, திருவிடைமருதூர், கங்கவல்லி, வானமாதேவி, காரையூர், தலைவாசல், கும்பகோணம், கருமாந்துறை, வேப்பந்தட்டை, வேப்பூர், பூண்டி, ஆனைமடுவு அணை, குப்பநத்தம், வரட்டுப்பள்ளம், கலையநல்லூர், நடுவட்டம், ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 நாளை பலத்த காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மிதமான மழை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 14 தேதியன்று, நாளை மறுநாள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை தொடர்ந்து வலுத்தும் பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: நேரம் பிற்பகல் 3 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது நாலொரு குரல்.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேரம் மாலை 5:30. கேட்கவிருப்பது திரையிசை கானங்களின் தொகுப்பாக மதுரத்தென்றல். மதுரத்தென்றலை இடம்பெறவிருக்கும் முதல் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து, எந்திரன் 2.0 படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில்.

180 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 5:52. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல். அடுத்த பாடல் ஆதலால் காதல் செய்வேன் திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேருமாய்

இன்று இரவு 8:45 மறுத்தென்றால் 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள், 9:15 செய்தி தொடர் சென்னை இதில் கேட்கலாம்.

இன்றிரவு 9:30 அரங்கிசை டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இரவு 10 மணிக்கு பாராளுமன்ற கேள்வி நேரம், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். இன்னும் சில நிகழ்ச்சிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோ கிட்ஸ். இதுவரை கேட்டீர்கள் ஆர். அரவிந்த்ராஜ் இயக்கி அபவானன் எழுதி தயாரித்த த்ரில்லர் திரைப்படமான ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடல். இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதம்

0: விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டி டி வி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பி மங்கலத்தில் நடை

நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப் பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட் கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் செவியலுக்கு விருந்தளிக்கும் மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்களை நம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 6:41.

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் மற்றும் ஹரிணி குரலில் ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ கிட்ஸில் மதுரத்தென்றல்.

ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி வி சரண் மற்றும் பிரசாந்தினி குரலில் ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1200.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோவிலில் தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு 14/8/2026 அன்று விருதுநகர் மாவட்டம் முழுதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.

ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பிற்காக காத்திருங்கள்.

அதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் மாதம் 5வது சனிக்கிழமை 29/8 அன்று பனி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹர்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இனி தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் கற்றலைகளில்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையே உள்ள விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இப்போதுள்ள 7.18 என்ற சதவீதத்திலேயே நிரந்தரமாக வேண்டும் என்றும், வரும் மக்களவை பொதுத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள் ஆகியவற்றில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பிஜேபி ஆகிய கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு இடையே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஆணுக்கு நிகர் பெண்கள் சமநீதி, சம அதிகாரத்தை அடைவதற்காக இந்த தீர்மானத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தமது அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளதை பெருமைப்பட கூறி, இது அரசியல் கட்சி தீர்மானம் அல்ல, தமிழகத்தின் உரிமை என்றும், அனைவரின் ஒருமித்த ஆதரவுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நாடும் வீடும் உயர வேண்டுமென்றால் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டி, பெண்கள் இப்போது பல்வேறு துறைகளில் பொறுப்புகளுக்கு வந்தாலும் அவர்களுக்கு சட்டமன்ற, நாடாளுமன்ற அவைகளில் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 2021 தேர்தலில் 12 பெண் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்த நிலையில், தற்போதைய 2026 தேர்தலில் 23 பெண் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவைக்கு வந்தபோதும் சதவீத அடிப்படையில் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயரவில்லை என்று தனது ஆதங்கத்தை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்திடவும், மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதைய நிலையிலிருந்து 850 உயர்த்தவும், நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைந்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டுள்ள மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழகம் உள்ளிட்ட எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது மத்திய அரசின்

தேவையாய கடமை என்று திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கேட்பது சலுகை அல்ல என்றும், ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்றும் முதலமைச்சர் கூறினார். கடந்த 8ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதில் பங்கேற்ற உறுப்பினர்கள் தெரிவித்த ஆலோசனைக்கு இணங்கவே பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வருவதாக முதலமைச்சர் விவரித்தார். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற அளவில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றும், மாநிலங்களுக்கிடையேயான எண்ணிக்கை பகிர்வை 2.2:1 என்ற விகிதத்திலேயே நீடிக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீர்மானத்தை ஆதரித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை நிலைப்பாடு என்றார். தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதிதாக தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை முதல் முதலாக சொன்னது திமுக தலைவர்தான் என்றும், தொகுதி மறுவரையறை பிரச்சினையில் 2024 பிப்ரவரி மாதம் இதே சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றியது திமுக அரசுதான் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கடந்த மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறையின் ஆபத்தை விளக்கி தீர்மானம் நிறைவேற்றியதும் திமுக தான் என்றார். அந்த கூட்டத்தில் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தவிக சார்பில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததையும் அவர் நினைவுபடுத்தினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும், எம்பிக்களின் விகிதாச்சாரம் இப்போதுள்ள 7.18% தொடர வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் 7.18% ஒதுக்கீடு பாதுகாக்கப்படும் என்று உறுதி கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுவரையறை மசோதாவின் சாதக பாதகம் தெரியாத நிலையில் தமிழக அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளதை எதிர்ப்பதாக அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்துவிட்டதாக பெருமிதத்தோடு அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் இவ்வளவு அவசரமாக இந்த தீர்மானத்தை கொண்டுவர வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். புதிய நாடாளுமன்றத்தில் 850 இருக்கைகள் உள்ளபடி கட்டியது எதிர்கால தேவையின் அடிப்படையில் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு தீர்மானத்தை கொண்டு வரும்போது தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போது எதிர்க்கலாம், இப்போதைக்கு இந்த தீர்மானத்திற்கு அவசியம் இல்லை என்று தமது எதிர்ப்பை அவர் தெரிவித்தார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்றும் கூறி தீர்மானத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் பேசிய போது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும், தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்றும் கூறி முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு செல்லசாமி பேசும்போது, மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மசோதாவில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்றும், வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது, 2025 திமுக கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த நிலையில், இப்போது நிறைவேற்றப்படும் தீர்மானம் வேறாக உள்ளது, இரட்டை நிலை என்று சுட்டிக்காட்டி இதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும், ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்ற வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக நலத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு பேசிய போது, இது தனித்துவமான மகத்துவமான நமது உரிமையை நிலைநாட்டும் தீர்மானம் என்று தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திரு ஜவாஹிருல்லா, திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் ஆதரவு தெரிவித்து, தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த வகையிலும் குறையக்கூடாது என்று சுட்டிக்காட்டினர். அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் காங்கிரஸ் கட்சி சார்பிலும், அமைச்சர் திரு ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பிலும் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, வருமுன் காப்பது தேவை என்ற அடிப்படையில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜனுக்கு பதிலளித்தார்.
பல்வேறு பிரச்சனைகளில் இந்தியாவுக்கே

0: வழிகாட்டும் வகையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்துள்ளது என்ற வகையில் இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சரியான தருணத்தில்தான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்தால் இந்தியாவின் பிரதமரை நிர்ணயித்துவிட முடியும் என்றும், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக வரவேண்டும் என்ற தனது அவாவையும் வெளிப்படுத்தினார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற அண்ணாவின் கூற்று இன்றும் நீடித்து வருவதாக கூறிய திரு ஆதவ் அர்ஜுனா, அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கை வெற்றி பெற்றால்தான் இந்தியா மேலும் முன்னேற்றம் அடையும் என்றும், அதற்கேற்ப தமிழக முதலமைச்சர் செயல்படுவார் என்றும் உறுதிபட கூறினார். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் நிறைவேற்றினார். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றுக்கான விவாதத்திற்கு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் ஆகியோர் பதிலளித்தனர். அமைச்சர் திரு வினோத் பதிலுரையை முடிக்கும் போது, கடந்த தேர்தலின் முடிவு சூரியனுக்கே வியர்த்துவிட்டது என்றார். அப்போது அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உடனடியாக குறுக்கிட்ட முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், எந்த காலத்திலும் எப்போதும் சூரியனை எவரும் நெருங்கவே முடியாது என்பதை விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் என்றார். அப்போது திமுக உறுப்பினர்கள் கரவொலி மூலம் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமைச்சர்கள் இருவரும் முதல் முறையாக இந்த அவையில் தமது பதிலுரையை சிறப்பாக ஆற்றியுள்ளதாக பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து, பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தனக்கு நினைவு வரும் பாடலை கூறுவதாக, நாடோடி மன்னன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி மறைந்த முதலமைச்சர் MGR மற்றும் பானுமதி பாடிய, காடு வெளஞ்சென்ன மச்சான், நமக்கு கையும் காலும் தானே மிச்சம், நாளை போட போற சட்டம் அது நன்மை பயத்திடும் திட்டம் என்று பாடி, இந்த அரசின் செயல்பாடு அப்படி நல்ல திட்டத்தோடு இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பேரவை நடவடிக்கைகளை இத்துடன் முடித்து வைத்து மீண்டும் வரும் 17 திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார்.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள 132 கொள்ளளவு கொண்ட அடைவினார் அணையின் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 7500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இந்த பகுதியில் கார்பருவ சாகுபடிக்காக ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதால் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் அடைவினார் அணையிலிருந்து தண்ணீரை பாசனத்திற்காக திறந்து வைத்தார். இதனால் நேரடி பாசன திட்டத்தின் கீழ் மேட்டுக்கால், கரிசல்கால், பண்பொழி, நைநாகரம், கிளங்காடு, கம்பளி, சாம்பர் வளகரை ஆகிய கால்வாய்களின் மூலம் 2147.47 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும் 95 நாட்களுக்கு வினாடிக்கு 80 கனஅடி தண்ணீர் 31/10/2026 வரை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 200 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி மதுரை செல்லும் சாலை வழியாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. தொடர்ந்து அரசு பேருந்துகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஒட்டினார். தென்காசி மாவட்ட முஸ்லிம் பெண்கள் உதவும் சங்கத்தின் 9வது நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வைத்து நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமை வைத்தார். பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கல்வி உதவித்தொகை, சிறுதொழில் உதவித்தொகை என 129 பயனாளிகளுக்கு ₹11.74 லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சரும் ராஜேஷ்குமார் குற்றாலத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக உருவாக்கவும் குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலம்

0: காலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த 31ஆம் தேதி கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக துவங்கி 5 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 5வது நாளான தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கொம்புத்தொப்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு திருவிழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதி எதிரே உள்ள தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து காலை மாலை சுவாமி அம்மாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதி அம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வல வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்தார். இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இருந்து சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களையெட்டி வரும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்து குளித்து மகிழ்ந்து வருகின்றனர்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும்

0: இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga har ghar tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
3: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ். அதை பற்றி அறையிறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி.

0: you, especially diabetics and pressure, weight loss, and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
1: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லை பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுத்தூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்து பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
2: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸில் வெயிட் லிஃப்டிங்காக 65 கேஜில் இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9 வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும் அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்காக இருக்கும்.
1: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஜர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மா கிஷோர் நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:25.
4: மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மாணவர் சிவஹரி தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: எல்லா விவசாய பொருட்களுக்கும் டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. சொல்ல போனோம்னா தேனி வளர்ப்புங்கிறது நல்ல ஒரு பிசினஸ். வர வர இப்ப வர ஜென்ரேஷன்ல வந்து இப்ப பார்த்தோம்னா ஆர்கானிக்கா மூவ் ஆகிறாங்க, இயற்கை உணவு அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸா நிறைய பேர் மூவ் ஆகிறதுனால தேனுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் இப்ப கூடிட்டு இருக்கு. மதிப்பு கூட்ட பொருளாகவும் நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். வேப்ப மரத்துல வந்து நம்ம கொத்தி விட்டா ஒரு பசமதி, அதே தான் கீழே வந்து தேன்ல நம்ம பேஸ் சாம்பர்னு சொன்னோம், அது கீழே வந்து மெழுகு மாதிரி ஒரு இது இருக்கும். தேன் போயிட்டு வரும்போது அந்த வேக்ஸும் தேனும் கலந்து கீழே மெழுகு மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் வந்து நமக்கு நிறைய விதத்துல யூஸ் ஆகும். ஆக்சுவலி காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட்ஸ், மெடிசினல் பர்பஸ், பழைய காலத்துல வந்து காயப்பட்ட அந்த இடத்துல போடுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அப்படியே சுரண்டி எடுக்காங்க, அதை கமர்ஷியலா பண்றவங்களே இருக்காங்க. ஆக்சுவலி கூட்டத்தை விட்டு மேக்ஸிமம் வெளியேறாது. அது எப்ப வெளியேறும்னா குரூப்பா வந்து அந்த இடத்துல போலன்னு எதுவும் இல்லை, மகரந்தம் எதுவும் இல்லை, தன்னோட உணவு தேவைக்கு இந்த இடம் சூட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்துல வேலையாட்கள் தேனி வந்து வெளியே போய் இந்த இடத்துல வந்து இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது, இங்க வந்து இன்னொரு இடத்துல நம்மளால வாழ்வாதாரம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்புற பட்சத்துல கூட்டமா போய் இன்னொரு இடத்துல தஞ்ச போகிறதான் வாய்ப்பு. ஆனா தனியா எங்கேயும் போகிறது. செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து தேனி பெட்டிகளை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அப்பப்ப நம்ம அதை தேனி பெட்டியை மெயின்டைன் பண்றது முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டோம்னா தேனி காலனிஸ் வந்து வெளியே போயிடுவாங்க. தேனி கலெக்ஷனும் ரெகுலர் இன்டர்வல்ல இருக்கணும். தேனியோட சைக்காலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம எடுக்கணும், எப்ப எடுக்கக்கூடாதுன்னு. எப்பவுமே நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. மாடுக்கு வந்து பால் கறக்கிற மாதிரி தானே, நம்மளே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணிட்டு வச்சுக்கணும். போலன் கலெக்ஷன் சொல்லுவோம், மகரந்தத்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் தேன்ல இருந்து. அது ஒரு சைடு இது பிஸ்னஸ். தேனிக்கு மகரத்தை உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி வெளியவே

0: அகாடமி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது அதை ரொம்ப கான்சியஸாக பண்ணணும். பாதிக்கு பாதி தான் நம்ம தேனிக்கிட்டே இருந்து அதை வாங்கணும். மொத்தமாக எடுத்துட்டோம்னா அது தேனி இனத்தையும் அந்த காலனியே அதை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு. ரொம்ப சென்சிட்டிவான பிஸ்னஸ் இது. ஆக்சுவலி சேஃப்டி மெஷர்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ராணி தேனி வந்து 120 days ஒரு ஒர்க்கர் பி எவ்வளோ ராயல் ஜெல்லி கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தான் அது. காலையில் தான் மகரந்தத்தை கலெக்ட் பண்ண தேனிக்கு வெளியேறும், மறுபடியும் ஈவினிங் வெளியேறும். அந்த அதிகமான அந்த வெளிச்சத்துலேயும் நைட் நேரத்துலையும் அவ்வளோ தேனி வளர்ப்பு பார்த்தோம்னா எல்லா பிஸ்னஸை விட இப்போ ஒரு க்ரோவிங் பிஸ்னஸ் தான். ஃபீல்டு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. இந்த தேனி வளர்ப்புங்கிறது இந்த பிஸ்னஸை வந்து இப்போ எல்லா லோக்கல் ஷாப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் நல்லாவே கொஞ்சம் வருமானத்தை பார்க்கலாம்.
1: இதுவரை தேனீ வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மாணவர் சிவஹரி தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
6: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில்
7: வந்து
6: கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

Iconium. இன்றைய மண்ணு முனையும் நிகழ்ச்சியில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். பூசண வகை உணவுப் பொருளாகும். காளான்களில் அதிக புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள், மினரல்கள் அதிகமாக உள்ளதால் ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகின்றது. காளானை குறுகிய இடத்தில் வளர்த்து குறுகிய காலத்தில் அறுவடை செய்யலாம். மகளிர் வீட்டில் இருந்தபடியே உப தொழிலாக செய்வதற்கு

0: காடானின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு சரியான முறையில் காளான் வளர்த்தால் வீட்டிலிருந்தே வருமானம் ஈட்டலாம். நமக்காக காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்களை வழங்குகிறார் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள்.
1: இரண்டு வகை காளான்களை நாம் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்யக்கூடிய காளானாக உள்ளது. ஒன்று சிப்பி காளான், அடுத்தது பால் காளான். இந்த ரெண்டு வகை காளான்களும் நாம் குறுகிய காலத்தில் உற்பத்தி செய்ய முடியும், குறுகிய இடத்திலும் செய்ய முடியும். அதே மாதிரி தண்ணீர் தேவையும் குறைவு. 25 நாட்களிலேயே நாம் காளானை அறுவடை செய்ய முடியும். மொட்டு விட தயாராகுது 15 நாளில். அப்போ மொட்டு விடுறதுக்கு ரெடி ஆகுது அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணணும், பேக்குக்குள்ளே 2 ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம், அது வெளியில் வரணும், மொட்டு வரணும். நமக்கு எப்படியும் 22 நாளில் அறுவடைக்கு ரெடி ஆகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா சாக்கு ஊசி மாதிரி இருக்கிறத வச்சு ஏற்கனவே 2 ஓட்டைகள் போட்டிருக்கோம். மேலும் நமக்கு 6 ஓட்டைகள்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட்டைகள் இல்லாத இடங்களில் மறுபடியும் ஒரு 3 ஓட்டைகள் போட்டு 6-10 ஓட்டைகள் போடலாம். ரேண்டமாக எங்கேயினாலும் ஹோல்ஸ் போட்டு விடலாம். தள்ளி தள்ளி ஓட்டைகள் போட்டுட்டு 14 நாள் செஞ்ச பின்னாடி ஓட்டைகள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இடத்துல ஒரு பஞ்சா ஒரு கொத்தா வந்துருச்சுன்னா நம்ம எப்போ அறுவடை செய்யலாம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக ஒரு மொட்டு விட்டு ஒரு 3 நாளில் உங்களுக்கு மொத்தமாக எல்லாமே வளர்ச்சி ஆயிரும். சிப்பி வடிவத்தில் இருக்கும். இப்போ மதுரை 1 ரகம்னா வெள்ளை நிறமாக இருக்கும். என்டையர் பஞ்ச் மொத்தமாக அப்படியே உருவி எடுத்துட வேண்டியது. இல்லை அதுக்குன்னு சின்ன கத்தி வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செஞ்சோன்னா தண்ணியில எல்லாம் முக்கக்கூடாது. எடுத்து நீட்டாக வைக்கோல் ஒட்டின கழிவுகள் எல்லாம் அகற்றி ஓட்டைகள் போட்ட பாலித்தீன் பைகளில் 20 தடிமன் உள்ள பாலித்தீன் பையை விற்பனைக்கான கவரில் போட்டு போட்டு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி நம்ம எடுத்து அறுவடை செய்து நம்ம வந்து விற்பனை செய்யலாம். இது வந்து முதல் அறுவடை 22-25 நாளைக்குள்ள முதல் அறுவடை செய்யலாம். அடுத்து இது மேலேயே தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும். அதே காளான் படுக்கையிலேருந்து உங்களுக்கு 1 வாரம் 7-10 2 அறுவடை கிடைக்கும். அப்பவும் வந்து உங்களுக்கு 1/4 கிலோ இல்லை 150 கிராம் கிட்ட வந்து அறுவடை கிடைக்கலாம். அப்புறம் அடுத்ததா 3 அறுவடை. அப்போ ஒரு காளான் படுக்கையிலிருந்து எவ்வளோ அறுவடை 3 அறுவடையும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காளான் படுக்கையில் காளான் உருளையில் நம்ம 1/2 கிலோ வைக்கோல் பயன்படுத்தியிருக்கோம். அதுலேருந்து சராசரியாக 1/2 கிலோ காளான் நமக்கு கிடைக்கணும். முதல் அறுவடையில் 100-150 கிடைக்கலாம். அடுத்த அறுவடையில் வந்து 200 கிராம், 3 அறுவடையில் 100 கிராம் கிடைக்கலாம். இப்படி 3 அறுவடையும் சேர்த்தோம்னா 1/2 கிலோ அது சராசரியான மகசூல். இதே இது நல்ல பக்குவம் பண்ணோம்னா வைக்கோல் பக்குவப்படுத்துறது உள்ள கொட்டைகளில் வெப்பநிலையும் ஈரப்பதமும் நல்லா பராமரிப்பதன் மூலம் 1 கிலோ வரைக்கும் அறுவடையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதையும் கிடைக்கும். 800-790 கிராம் 1 கிலோ வரைக்கும் கிடைக்க இருக்கு. அது நம்ம செய்கிற பராமரிப்பு மூலமாக நமக்கு மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆவரேஜ் ஈல்டு சராசரி ஈல்டு வந்து 1/2 கிலோ வைக்கோல்லேருந்து 1/2 கிலோ காளான் கிடைக்கணும். அதுதான் நம்ம சரியான பக்குவமாக காளான் வளர்ப்பு செஞ்சுருக்கோம். இதுக்கு குறைவாக இருந்ததுன்னா நம்ம வந்து சில தவறுகள் செய்திருக்கலாம். அதை நம்ம சரி பண்ணிக்க மூலம் நம்ம மகசூலை ஈட்ட முடியும். சராசரிக்கும் குறையக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளோட தொழிலில் உள்ள லாபத்தை வந்து குறைக்கும். அதனால் எதில் நம்ம வந்து வைக்கோலை பதப்படுத்துறதுல தப்பா இல்லை காளான் விதைகள் வாங்கின தரத்தில் தப்பா அதை என்னென்னு கண்டுபிடித்து அதை சரி பண்ணிட்டோம்னா சரியான மகசூல் நமக்கு கிடைக்கும். இப்போ சிப்பி காளான் வளர்ப்பு வந்து பார்த்தீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய 2 வகை காளான் வந்து பால் காளான். பால் காளான்றது வந்து ஏன் அந்த பேர் அப்படின்னா அதோட கலர் வெண்மை நிற காளான், கொடை வடிவத்துடைய காளான் அது பால் காளான். அதே மாதிரி அந்த தண்டு வந்து அடிப்பகுதி வந்து தடிமனாக இருக்கும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய காளான் மாதிரி இருக்கும். அது மேல் நோக்கி வரும். சிப்பி காளான் பார்த்தீங்கன்னா காளான் படுக்கையிலேருந்து சைடில் தான் வரும். சைடில் அப்படி சிப்பியை வெடித்த மாதிரி இருக்கும், முத்துச்சிப்பி வடிவமாக இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, தரையிலேருந்து மேல் நோக்கி கொடை வடிவத்தில் நல்ல இயற்கையாக கிடைக்கிற காளான் மாதிரி இருக்கும். சாப்பிடுவதற்கும் நல்ல ருசியாக இருக்கும். அதில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து மிகுந்த காளான், எல்லா காளான் வகைகளையும் விட நார்ச்சத்து அதிகமான காளான் வந்து பால் காளான். அதனால் அது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு வந்து அறுவடை செஞ்சு 3 நாட்கள் வைத்திருந்து, அதாவது ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் ட்ரேயில் வைக்கணும், வச்சிருந்து 4 நாள் வரைக்கும் வச்சிருந்து விற்கலாம். 2 நாள், அதாவது 72 மணி

0: நேரம் நம்ம வந்து அறுவடைக்கு பின்னாடி வைத்திருந்து விற்கக்கூடிய காளான். அப்புறம் மற்றபடி புரதச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. புரதச்சத்தை உள்ள காளான் வகைகளே புரதச்சத்து அதிகமான உணவு தான். புரதச்சத்து மீந்த உணவுனா காளான் வகை உணவுகள், விட்டமின்கள் பிஎன்சி ஆகியவை உள்ளது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. கொழுப்பு குறைவு குறைவுனே சொல்லலாம், இல்லைன்னே சொல்லலாம், புள்ளி ஜீரோவில் இருக்குது. அதனால தான் இது ஆரோக்கியமான உணவு. இதய நோய்களுக்கும் மற்ற நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவுன்னு சொல்கிறோம். இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுருக்கோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபுட்டாக இதை எடுத்துக்கலாம். இப்போ காளான்னா ஒரு ஸ்பெஷல் உணவு தான், நம்ம வந்து விருந்துகளுக்கு படைக்கக்கூடிய உணவாக தான் நமக்கு சொல்கிறோம் காளானை. இப்போ ஸ்பெஷல் டிஷ் என்ன, நான்வெஜ் ஈக்குவலண்ட்டாக அதுக்கு சரியான உணவாக இதுன்னு எடுத்துக்கிட்டால் காளான் சொல்லுவோம். அதில் சிக்கன் 65 மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி காளான் பிரியாணி செய்யலாம், காளான் குருமா செய்யலாம். அதோட டேஸ்ட்டு அதோட சுவையும் மனமும் வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி சூப் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம விரும்பி உண்ணக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, முன்னாடி நம்மளோட ஹிஸ்டரியில இருந்து பார்த்தோம்னா காளான் உணவு ஒரு சைனீஸ் லிட்ரேச்சர், நம்ம லிட்ரேச்சர்ல எல்லாம் பார்த்தோம்னா விருந்துகளுக்கு படைக்கும் உணவா தான் அதை சிறப்பான உணவா கருதி இருக்காங்க. ஏன்னா அதனோட சத்து நியூட்ரிஷனல் வேல்யூ படி அது ஒரு சிறந்த உணவா நம்மளோட லிட்ரேச்சர்ஸ்ல கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இது நல்ல உணவு. பால் காளான்லயும் எல்லா சத்துக்களும் இருக்கு. அதனால நம்ம பால் காளான் வளர்ப்புல இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா, வெப்பநிலை தாங்கி வளரக்கூடியது, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. பால் காளான் 30 டிகிரியிலேருந்து 35 டிகிரி வெப்பநிலை தாங்கி வளரக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல நமக்கு அந்த வெப்பநிலை இருக்கு. 30க்குள்ளே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான் அந்த வெப்பநிலை இருக்கு. அதுக்கு பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும், மே ஜூன் வரைக்குமே ரொம்ப ஹாட்டாக நமக்கு இருக்கு. ஸோ அந்த கிளைமேட்லாம் இந்த காளான் நல்லா வளர்க்கலாம். இது வந்து வருடம் முழுவதும் வளர்க்கலாம், பட் அந்த நேரங்களில் சிப்பி காளானோட மகசூல் கொஞ்சம் சராசரியாக தான் இருக்கும். ஆனால் இதனுடைய மகசூல் நல்லா இருக்கும். அதனால வெப்பநிலை தாங்கி வளரக்கூடியது, தமிழகத்துக்கு ஏற்ற காளான், எல்லா இடங்களையும் வளர்க்கக்கூடிய காளான் வந்து பால் காளான். இப்ப பால் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பாத்தீங்கன்னா அதுவும் சிப்பி காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம் மாதிரி தான். வைக்கோல் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1 கிலோ வைக்கோல் எடுத்துக்கிட்டு 1 பாட்டில் விதை, அதே மாதிரி பாலித்தீன் பை, 2 அடி நீளம் 1 அடி அகலம் உள்ள பாலித்தீன் பை, 80 காஜ் தடிமன். வைக்கோலையும் பதப்படுத்துவதும் அதே மாதிரி தான். வைக்கோலை வந்து சிறு துண்டுகளாக்கி 4 மணி நேரம் குறைந்த அளவு ஊற வைத்து, அதற்கடுத்து நம்ம வந்து கனமான பாத்திரமோ அண்டாலையோ 40 நிமிடங்கள் வேக வைக்கலாம். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, மெக்கனைஸ்டாக ஏதாவது எக்யூப்மெண்ட் வேணும்னா நமக்கு ஆட்டோக்ளேவ்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, தொட்டு நீக்கம் செய்வதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான், அதையும் வாங்கிக்கலாம். அதில் வச்சு நம்ம தொட்டு நீக்கம் செய்யலாம். அப்போ ஊற வச்ச வைக்கோலில் தண்ணியை வடிச்சிட்டு ஆட்டோக்ளேவபிள் பேக்ஸ்க்குள்ளே வைக்கோலெல்லாம் வச்சு அந்த ஆட்டோக்ளேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா நமக்கு 15 LB ப்ரெஷர் 20-30 நிமிடங்கள் வச்சு தொட்டு நீக்கம் செய்யலாம். அது நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவரில் தொட்டு நீக்கம் செய்ய முடியும். அது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. பாய்லர்ன்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு, அதுலேயும் வச்சு நம்ம 40 நிமிடங்கள் கொதிக்க வச்சு நமக்கு நிழலில் உலர்த்தலாம். இல்லையா நம்ம இதெல்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கனமான அண்டா பாத்திரத்துலேயோ வேக வச்சு 40 நிமிடங்கள் வேக வச்சு வைக்கோலில் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நிழலில் உலர்த்துறது, தண்ணியை வடிச்சிட்டு வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு நிழலில் உலர்த்தணும். 65% ஈரப்பதத்துக்கு அந்த பக்கம் எப்படி பார்த்தீங்கன்னா, வேக வச்சு எடுக்கிற வைக்கோல் வந்து நெல் அவிக்கிற மாதிரி ஸ்மெல் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த மாதிரி எடுத்துட்டு நிழலில் உலர்த்துறோம். நிழலில் உலர்த்தி 65% ஈரப்பதம் பார்க்குறோம். அந்த 65% ஈரப்பதம்ன்றது வந்து ஒரு பிடி வைக்கோல் எடுத்தால் 1 டிராப் தண்ணி கூட விழக்கூடாது, அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக காளான் பை தயாரித்தல். இங்கே வந்து காளான் பை தயாரிக்க போகும்போது 2 பையே 1 கிலோ வைக்கோலுக்கு எடுத்து வச்சுருந்தோம்னா அடுத்து பால் காளான் விதைப்புட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். பால் காளான் விதைப்புட்டிங்கிறது வந்து APK 2 ராகம், அந்த விதையை தேர்வு செய்து நம்ம வாங்கிக்கிறோம். பால் காளான் வளர்ப்புக்கு பால் காளான் விதை புட்டியை விலைக்கு வாங்க வேண்டும். அது ரகம் APK 2 ரகம் இருக்கு. ஸோ அந்த ரகத்தை எடுத்துக்கிறோம்.
1: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: வேளாண் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இப்ப நம்ம அடுத்ததா காளான் படுக்கை தயாரித்தல், காளான் உருளை தயாரித்தல் அல்லது காளான் பை தயாரித்தல் சொல்றோம். அது எப்படின்னா வைக்கோலும் காளான் விதையும் மாறி மாறி அடுக்குகளாக நிரப்புவதுதான் அந்த காளான் படுக்கை தயாரித்தல். இப்ப பாலித்தீன் பையை எடுத்துக்கிறோம், 2 அடி நீளம் 1 அடி அகலம் உள்ள பையை 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்த அடிப்பகுதியை நூல்னால கட்டி திருப்பி விட்டுக்கிறோம். அப்புறம் கீழே வந்து 5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோலை பரப்புறோம். அது மேல விதையை வந்து 2 பாகமா பிரிச்சு அந்த 1 பாக விதையை 5 பாகங்களாக பிரித்து 5 பாகத்துல முதல் பாகத்தை தூக்கி விடுறோம். அடுத்ததா 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோல் போடுறோம், 2வது பாக விதை. இப்படி மாறி மாறி அடுக்குகளாக கட்டி 1 பை தயாரிக்கிறோம். அடுத்து அரைபாட்டில் விதையை 5 பாகமாக பிரித்து அடுத்த காளான் பை தயாரிக்கிறோம். அதுலயும் 5 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் வைக்கோல் ஒரு லேயர் காளான் விதை, அடுத்ததா 10 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வைக்கோல் காளான் விதை, அடுத்து வைக்கோல் காளான் விதை, இப்படி மாறி மாறி அடுக்குகளாக 2 பைகள் தயாரிக்கிறோம். அப்ப இங்க பால் காளான் விதை உற்பத்திக்கு பால் காளான் விதை அருப்புக்கோட்டை 2 ரகத்தை பயன்படுத்தி வைக்கோல் பால் காளான் விதை என மாறி மாறி 2 காளான் படுக்கைகளை தயாரிக்கிறோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இது வளர்க்குவதற்கு வேண்டிய காளான் கொட்டகை, அதாவது பால் காளான் கொட்டகைன்றது வந்து அதை ஷீட் போட்டு கவர் பண்ணிருக்கணும். பால் காளான் ஷெட்டோட ரூஃப் அல்லது பால் காளான் கொட்டகையோட ரூஃப் வந்து சிப்பி காளான்ல தேச் ரூஃப்னு கூரை கொட்டகை போடுறோம். ஆனா இங்க வந்து தார்பாலின் ஷீட் ப்ளூ கலர் ஷீட் போட்டு கவர் பண்ணிருக்கணும். அதுதான் அந்த கொட்டகையோட அமைப்பு. அதற்குள்ள நம்ம வந்து வைக்கணும், அதுக்குள்ள 2 வாரங்கள் வைக்கிறோம். வெப்பநிலை 30 டிகிரிக்குள்ளேயும் ஈரப்பதம் 85% மெயின்டைன் பண்ணி 2 வாரம் நம்ம வைக்கிறோம். அது வெண்மையா பூசணி இலைகள் வளர்ந்து படர்ந்து எல்லா பக்கம் கவர் ஆயிரும் பாலித்தீன் பையில. அப்ப நல்ல வெண்மையா எல்லா பக்கம் 15 நாள்ல வளர்ந்தால்தான் நமக்கு பால் காளான் வளர்ப்பு சரியா இருக்கு. அதனோட பூசணி இலைகள் எல்லா பக்கம் பரவி எல்லா சத்துக்களையும் எடுத்து அது நல்லா வளர்ந்துருக்குன்றது. 15 நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வைக்கோல்ல நமக்கு தெரியாது, வைக்கோல் நிறமே தெரியாம மாறிடும். அதுதான் ஒரு சரியான வளர்ச்சி. வெண்மை நிற பூசண படங்களா வைக்கோலை சுத்தி எல்லாம் வளர்ந்துருக்கும். பால் காளான் வளர்ப்புக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா அதை 2 கட் பண்ணி அது மேல மண் பூச்சி பூசுதல் அப்படின்னு ஒண்ணு செய்யணும். அப்பத்தான் அது மொட்டு விட. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா மண் பூச்சி பூசுதல் அப்படின்னா என்னன்னா அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல கேசிங் சொல்லுவோம். களிமண் மணல் 1:1 ratio எடுத்துக்கலாம் அல்லது செம்மண் மணல் 1:1 சரிபங்கா எடுத்துட்டு 65% ஈரப்படுத்திட்டு நம்ம வந்து தொட்டு நீக்கம் செஞ்சுக்கணும். ஒரு 40 நிமிடங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி வைக்கோல வேக வச்சு எடுத்த மாதிரி ஒரு செங்கல்ல வச்சு பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆட்டோக்ளேவபிள் பேக்ஸ் அதாவது பாலிப்ரோபிலின் பேக்ஸ்னு இருக்கு, ஹீட் ஸ்டேபிள் பேக்ஸ்னு இருக்கு, அதுக்குள்ள அந்த ஈரப்படுத்துற மண்ணை அதுல வச்சு ஆட்டோக்ளேவ்ல வச்சு 15 LB பிரஷர்ல 40 நிமிடங்கள் வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது மண்ணை வந்து தொட்டு நீக்கம் செஞ்சுக்கிறது. வைக்கோல தொட்டு நீக்கம் செஞ்ச மாதிரி மண்ணையும் தொட்டு நீக்கம் செஞ்சு முதல் நாள் வச்சிருந்தோம். அப்ப 2 வாரம் பூசணம் வளர்ந்த பின்னாடி மண் பூச்சி பூசுதல், அது 16வது நாள் காளான் படுக்கையை 2 கட் பண்ணிடும். 2 அரை படுக்கைகளா கட் பண்ணிட்டு அது மேல 1 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மண் பூச்சி பூசணும். தொட்டு நீக்கம் செய்த மண்ணை 1 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு தூவி அது மேல தண்ணி தெளிச்சு அப்படியே பூசினாப்புல தண்ணி தெளிச்சு அடுப்பு பூசின மாதிரி முழுகின மாதிரி வச்சிடணும். அப்ப அது ஒரு ஷாக் குத்தமா இருக்கும், அப்பதான் அது மொட்டு விட தயாரா இருக்கும். பால் காளானுக்கு இது ஒரு தனியான ப்ராசஸ் இருக்கு, அதாவது 16வது நாள் நம்ம செய்யணும் அந்தது மண் பூச்சி பூசுதல் அல்லது கேசிங். அது செஞ்ச பின்னாடி அது மேல அடுத்த நாள்ல இருந்து 17வது நாள்ல இருந்து லைட்டா அது மேலே தண்ணி தெளிச்சுட்டே வரலாம். ஹோஸ் பைப்ல வச்சு ஜென்டலா ஊத்தலாம் இல்ல பூவாளி வச்சு ஊத்தலாம். அப்படியே ஊத்திட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து 7 நாள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மொட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடும். 12 to 15 நாள்ல நல்ல மேல் நோக்கி கொடை வடிவத்துல வெள்ளை நிற காளான்கள் நமக்கு கிடைக்கும். மண் பூச்சி பூசின பின்னாடி 12 to 15 நாள்ல காளான் அறுவடைக்கு ரெடி ஆயிரும். வெண்மை நிற கொடை வடிவ காளான்கள் கிடைக்கும் அப்படின்னு முதல் அறுவடையில ஒரு காளானே 200 கிராம் இருக்கும், 1/2 கிலோவும் இருக்கலாம். ஒரு காளானோட வெயிட் பாத்தீங்கன்னா 60 கிராம்ல இருந்து 1/2 கிலோ அளவு கூட

0: ஒரு பீஸ் வெயிட் அவ்வளோ இருக்கும். அப்படி நமக்கு வந்து அரை கிலோ வைக்கோல்லேருந்தே தயாரித்த ஒரு படுக்கையை ரெண்டு படுக்கையாக மாற்றிடுறோம், ரெண்டு கால் கிலோ படுக்கையாக தயாரிக்கிறோம். அதுலேருந்து ஒவ்வொரு கால் கிலோ படுக்கையிலேருந்து எவ்வளோ மகசூல் கிடைக்குன்னா 350 கிராம் கிட்ட நமக்கு மகசூல் கிடைக்கும். மூணு மகசூலையும் சேர்த்தோம்னா மண்பூச்சி பூசினா 15 நாளில் முதல் அறுவடை, அதுக்கப்புறம் 7-10 நாளைக்குள்ள ரெண்டாவது அறுவடை, அதுக்கப்புறம் 7-10 நாளில் மூன்றாவது அறுவடை, அதாவது 45-50 நாளைக்குள்ள காளான் வளர்ப்பு முடிச்சிடும். பால் காளான் வளர்ப்பு செஞ்சிடலாம் 45-50 நாளைக்குள்ள. அப்படி எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அரை கிலோ வைக்கோல் பயன்படுத்தியிருக்கோம் இல்லை ஒரு இதுக்கு, அதுலேருந்து உங்களுக்கு அதாவது ஒரு கிலோ வைக்கோல்லேருந்து ரெண்டு படுக்கைகள் தயாரிப்போம். அந்த ரெண்டு படுக்கைகளில் 15 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணோம், அப்போ ஒரு படுக்கையோட அளவு வைக்கோல் வெயிட் வந்து எவ்வளோன்னா 1/4 கிலோ இருக்கும். அதுலேருந்து எவ்வளவு மகசூல் கிடைக்குன்னா 350 கிராம் கிட்ட காளான் மகசூல் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து 350 கிராம் மூணு மகசூலையும் சேர்த்து சராசரி ஈல்டு 350 கிராம். இப்போ 1/4 கிலோ வைக்கோல்லேருந்து உங்களுக்கு 350 கிராம் கிட்ட நமக்கு மகசூல் கிடைக்கும் பால் காளான். அதனால் பால் காளான் மகசூலும் அதிகம், வைத்திருந்தும் விற்பனை செய்யலாம், 72 மணி நேரம் வைத்திருந்து விற்பனை செய்யலாம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. மொட்டுக்காளான் மாதிரியே காளானோட வடிவம் கலர் எல்லாம் இருக்கும், அதனால் விரும்பி வாங்கக்கூடிய காளான். அடுத்ததாக நம்ம வெப்பநிலையும் தாங்கி வளரக்கூடிய காளான், இதுதான் பால் காளானோட சிறப்பம்சங்கள். இப்போ சிப்பி காளான் வளர்ப்பு பார்த்திங்கன்னா காளான் கொட்டைகளில் வச்சுருந்து நம்ம வளர்க்க போகிறோம். இது ப்ளூ ஷீட் போட்டு கவர் பண்ண கொட்டைகளை வச்சு வளர்க்க போகிறோம். சிப்பி காளானில் பார்த்திங்கன்னா 30 டிகிரிக்குள்ளேயே வெப்பநிலையை கொட்டைக்குள்ளே பராமரிக்கணும், 85% மெயின்டைன் பண்ணணும். பால் காளானை பார்த்திங்கன்னா 30-35 டிகிரி வரைக்கும் வெப்பநிலை தாங்கி வளரும், 85% ஈரப்பதம் இருக்கும். சிப்பி காளானுக்கு நமக்கு வந்து வைக்கோலில் பதப்படுத்தி வைக்கோல் விதை மாறி மாறி அடுக்காக நம்ம போட்டு கொட்டைக்குள்ளே வச்சு 15 நாளுக்கு அப்புறம் நிறையா ஓட்டைகள் போட்டு நம்ம சைடில் காளானை வளர விட்டு நம்ம அறுவடை செய்யலாம். பால் காளான் பார்த்திங்கன்னா 2 வாரம் வளர்த்த பின்னாடி மண்பூச்சி பூசி நம்ம காளான் உற்பத்தி செய்யணும். அது மண்பூச்சி பூசின பின்னாடி நமக்கு வந்து 15 நாள்லேருந்து அறுவடை ரெடி ஆயிடும். சிப்பி காளான்லேருந்து 1 கிலோ வைக்கோல்லேருந்து 1 கிலோ காளான் கிடைக்கும். பால் காளானில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வைக்கோல்லேருந்து 1.5 கிலோ காளான் வரைக்கும் கிடைக்கும். சிப்பி காளான் நம்ம வந்து ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வச்சிருந்து விற்பனை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம், அதை ஒரு நாள் இல்லை அதுக்கு மேலேயும் கூட ஒரு 4 நாட்கள் கூட வைத்திருந்து விற்கலாம். நமக்கு நார்ச்சத்து அதிகம் இருக்கனால அது தாங்கி இருக்கக்கூடியது. இப்போ சிப்பி காளான் வந்து நமக்கு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம 2 நாளைக்குள்ளே நம்ம விற்பனை செய்யணும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து, ஏன்னா அது சீக்கிரம் அழுகிற மாதிரி ஆகிடும். அதனால் அதை விட இது வந்து வச்சிருந்து விற்கக்கூடிய காளான். சிப்பி காளான் பால் காளான் ரெண்டுலேயும் நமக்கு வந்து காளான் 65 பண்ணலாம், காளான் பஜ்ஜி கூட பண்ணலாம், அடுத்து காளான் குருமா பண்ணலாம், காளான் பிரியாணி, காளான் சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு உணவுகள் வந்து நம்ம தயாரிக்கலாம். இப்போ அறுவடை செய்கிறோம், விற்பனை செய்ய முடியலை, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்ட பொருட்களாக நம்ம செய்யலாம். அதான் வேல்யூ அடிஷன் ஆஃப் மஷ்ரூம் சொல்கிறோம். அதில் தான் சூப் மிக்ஸ், அந்த மாதிரி மஷ்ரூம் சூப் மிக்ஸு, மஷ்ரூம் குருமா மிக்ஸு, மஷ்ரூம் பிக்கல் சொல்கிறோம், காளான் ஊறுகாய், இப்படி சில பொருட்கள் தயாரித்து அது லாபம் இன்னும் அதிகமாகவும் நம்ம ஈட்ட முடியும். இப்போ 1 கிலோ காளானை வந்து நம்ம சூப்பாக தயாரித்து விற்றோம்னா அதில் நமக்கு லாபம் அதிகம் தான். 1 கிலோ காளானை 200 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதை நமக்கு சூப்பாக விற்றோம்னா 500 ரூபாய்க்கு விற்க முடியும். அதில் இன்க்ரீடியண்ட் ஒரு 100 ரூபாய்க்கு சேர்த்தோம்னா ஒரு 300 ரூபாய் அளவுக்கு நம்ம முதலீடு செய்து அது சூப்பாக விற்கும் பொழுது நமக்கு அதை விட லாபம் தான் நமக்கு கிடைக்கும். லாபம் ஈட்டக்கூடிய தொழில், ஒரு குறைந்த முதலீடில் செய்யக்கூடிய தொழில், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்திலேயே நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய தொழில், அடுத்து வேளாண் கழிவுகள்லேருந்து தான் நம்ம வந்து அதை மக்க வச்சு அதுலேருந்து நம்ம வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம இன்ட்ரெஸ்ட் தான், நம்மளோட விருப்பமும் நம்மளோட உழைப்பும் தான் இதில் வந்து மூலதனமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த காளான் வளர்ப்பை செய்யலாம். இதற்கான தகவலுக்கு நேரடியாகவும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பயிர் நோயல் துறையை அணுகவும்.
1: இதுவரை காளான் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ரேவதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். தொடர்வது வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில தேக்கு மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எதிர் அடுக்கு கொண்ட பெரிய இலை இருக்கிற பிரம்மாண்டமான இலையுதிர் மரம் தான் தேக்கு மரம். இலையெல்லாம் ஏறக்குறைய 1.5 அடி நீளமும் 9 அங்குல அகலமும் இருக்கும். நல்ல மண்

பழம் அஞ்சடிக்கு மேலே மண் கண்டம், இந்த மாதிரி சூழலில் 30 மீட்டர் வரை இந்த தேக்கு வளரக்கூடியது. நேர வளர்ந்து அகல குடை விரிக்கும் மரம். சில மரத்தில் அடித்தண்டு மேடு பள்ளங்களாக இருக்கும். பரம்பிக்குளம் நிலம்பூரில் 45 மீட்டர் உயரமான தேக்கு மரம் இருக்குது. 1 அடியிலிருந்து 1.5 அடி உயரம் இருக்கிற தேக்கு கன்றை நடலாம். கன்றை 12க்கு 12, 12க்கு 15, 15க்கு 15 அடி இடைவெளியில நடலாம். தேக்கு உலகத்திலேயே நல்ல பிரபலமான டிம்பர் மரம். குறை

கன்ற 12 க்கு 12, 12 க்கு 15, 15 க்கு 15 அடி இடைவெளியில நடலாம். தேக்கு உலகத்திலேயே நல்ல பிரபலமான டிம்பர் மரம். குறைந்த செலவுல எளிமையா பராமரிக்கலாம். வறட்சி காலத்திலையும் உயிர் வாழக்கூடிய மரம் இந்த தேக்கு மரம். தேக்கு வாழ்நாள் முழுவதும் ஊடு பயிரோட சிறப்பா வளரக்கூடிய மரம். மரத்துல அதிக எண்ணெய் சத்து, நல்ல இறுக்கம், அதிக இழுவிசை திறனோட இருக்கிறனால வெவ்வேறு காலநிலையும் தாங்கி கரையானால அரிக்கப்படாம பல வருஷம் இருக்கும். தேக்கு தண்ணி பூச்சி இதெல்லாம் பாதிக்காம ரொம்ப வருஷம் நீடித்திருக்கக்கூடிய இணையற்ற மரம். உயர்தரமான தேக்கு மரம் வீட்டு உபயோகப் பொருட்கள், ரயில் பெட்டிகள், பாதுகாப்பு அரண்கள், கதவுகள், கட்டுமான பணிகள், கப்பல் மற்றும் பாலம் கட்டுதல் இந்த மாதிரி பல இடங்களில் பயன்படுது. தேக்கு மரம் சரியா முதிர்ந்து அதோட விரும்பத்தக்க மதிப்பை பெறணும்னா குறைந்தபட்சம் 5 அடி ஆழமுள்ள மண் கண்டிப்பா அவசியம். தேக்கு மரத்துக்கு சராசரியா வாரத்துக்கு 1 தடவை 10 லிட்டர் தண்ணி பாய்ச்சணும். முதல்ல 3 மாசத்துக்கு உடனுக்குடன் தண்ணி பாய்ச்சணும். தேக்கு மரத்தை மானாவாரி நிலத்திலையும் நம்ம நடலாம். வறட்சியான கோடை காலங்கள்ல நம்ம நீர்ப்பாசனம் பண்ணணும்னா வளர்ச்சி தடைபடாம இருக்கும். ஆனா நிலத்துல தண்ணி தேங்கக்கூடாது. தொடர்ந்து தண்ணி தேங்கினா சில வருஷத்திலேயே மரம் நோய்வாய்ப்பட்டு வாடிடும். தேக்கு மரம் ஒரு பயிர் சாகுபடியா நட்டோம்னா பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும். தண்ணி மற்றும் மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தேக்கோட மஞ்சள் கடம்பு, வேங்கை, மகாகனி, ரோஸ்வுட் இந்த மாதிரி நீண்ட கால மரத்தை வரிசைக்கு ஒரு வகை அப்படிங்கிற மாதிரி கலந்து நடவு செய்தோம்னா குறுகிய காலத்திலேயே எல்லா மரமும் சமமா வளரும். எதிர்பார்த்த காலத்துல அறுவடை கிடைக்கும். அதிகமா தண்ணி தேவைப்படக்கூடிய நெல்லு, கரும்பு இந்த மாதிரி பயிர்களை தேக்கோட வளர்க்கறத தவிர்க்கணும். மற்ற பயிர்களை தேக்கோட ஊடு பயிரா சாகுபடி பண்ணலாம். நெல் விளையக்கூடிய நிலம்னா கொஞ்சம் உயரமான ஓர பகுதியில தேக்க வளர்க்கலாம். தேக்கு மரம் 20 லிருந்து 25 வருஷத்துல அறுவடைக்கு தயாராகும். 12 க்கு 15 அடி இடைவெளியில ஒரு ஏக்கருக்கு 242 தேக்கு மரம் நடலாம். மரத்தோட விற்பனை 10,000 லிருந்து 20,000 அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு 242 தேக்கு மரம்னா 25 வருஷத்துக்கு பிறகு உத்தேசமா 24 லிருந்து 48 லட்சம் வரை மதிப்புள்ள மகசூல் கிடைக்கும். நல்ல வளர்ந்த 30 லிருந்து 40 வருஷம் வயதுள்ள ஒரு தேக்கு மரத்திலிருந்து 50 லிருந்து 60 கன அடி மரம் கிடைக்கும். இதோட சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 1 லட்சம். தேக்கு மரத்தோட தேவை வருஷம் 2 மடங்கு அதிகமாகுது. அதனால இந்த தேவை இறக்குமதி மூலமா தான் இப்போ ஈடு செய்யப்படுது. அதனால நம்ம சரியான முறைப்படி தேக்கு சாகுபடி பண்ணோம்னா நல்ல வருமானம் ஈட்டலாம். வேளாண் தகவல் கேட்டோம். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடிப்பட்டம் தேடி விதை. விடை பெருமுன். பல பயிர் சாகுபடி செய்வதால் மண் வளம் அதிகரிக்கும், பூச்சி தாக்குதல் குறையும். விடை பெருமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுதொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவர

பெயரையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸ் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, டஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இது நம்ம ஏரியா.

0: இன்றைய இதுநம்ம ஏரியா நிகழ்ச்சியில தேசிய கொடி மற்றும் கார்கில் வீரர்களுக்கு வீர வணக்கம் என்ற தலைப்புல இளைஞர்கள் உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலாவதாக தேசிய கொடி குறித்த உரை வழங்க வராங்க கலைச்செல்வி.
1: தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மக்கள் கிட்ட சுதந்திர உணர்வையும் ஒற்றுமை உணர்வையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு கொடி தேவைப்பட்டுச்சு. சுதந்திர போராட்ட காலத்துல தேசிய கொடியை வடிவமைக்கிறதுல பல முக்கியமான கட்டங்கள் கடந்து வரப்பட்டிருக்கு. முதலாவதா 1906 முதல் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இது சிவப்பு, மஞ்சள், பச்சைனு மூன்று நிறப்பட்டைகளோட இருந்துச்சு. அடுத்த வருடமே 1907 தேசிய கொடி ஏற்றப்படுது. அது முன்பு இருந்தது போலவே இருந்தாலும் அதுல 8 தாமரைகள் இருந்துச்சு. அதன் பிறகு 10 கழிச்சு 1917 பாலகங்காதர திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் சேர்ந்து புது கொடிய வடிவமைக்கிறாங்க. இதுல 5 சிவப்பு நிறப்பட்ட, 4 பச்சை நிறப்பட்ட, 7 நட்சத்திரங்களும் பிறையும் காணப்பட்டுச்சு. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ 24 ஆரமுள்ள அசோகருடைய தர்ம சக்கரமும் அமைச்சு எல்லாரோட நெஞ்சிலையும் ஏற்றப்படுது. முதல் முறையா தேசிய கொடியா பறக்குது. சரி, நம்ம நாட்டு கொடிய பத்தி கேட்டோம், பிற நாட்டு கொடிகளை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமா? உலகத்திலேயே அதிக வண்ணங்கள் கொண்ட தேசிய கொடி உள்ள நாடு பெலில். உலகத்திலேயே முக்கோண வடிவத்துல தேசிய கொடி கொண்ட நாடு நேபாளம். வலிமை வெல்லும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி

வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம சொன்னோம். வாழ்வதற்காய் அழி என்றவருக்கு வாழு அல்லது வாழ விடு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படி அரும்பாடுபட்டு பறக்க விட்ட நம்ம மூவர்ண கொடிக்கு முத்தமிழால் ஒரு தமிழ் மாலை கொஞ்சம் கேட்கலாமா? குருதி குளியலுக்கு பிறகு நம் இந்திய தாய் உடுத்திய ஒற்றை உடை நம் தேசிய கொடி. உறங்காமல் விழித்திருக்கும் ஒற்றை கண்கள்தான் நம் அசோக சக்கரம். வெள்ளையனை விரட்டியடித்த வீர தழும்புகளுக்கெல்லாம் கட்டு போட்டு காய்ந்த சிவப்பே காவி. சாதியின்றி சங்கமமாகி துரோகிகளை அடையாளப்படுத்தும் வெள்ளை. வளர்ச்சிக்கான பாலமாய் பச்சை. கண்ணீரும் வியர்வையும் குருதியும் கலந்த மூ வர்ணங்களின் கொடி. இது கொடியல்ல, கர்ம வீரர்களின் கடைசி போர்வை. ஒவ்வொரு வீரனின் கண்ணுக்குள்ளும் உறையும் உயிர் துணி. கம்பத்தின் உச்சியில் அசையும் மகுடம் கடைசி இந்தியனின் கனவு. நன்றி.

0: கார்கில் வீரர்களுக்கு வீர வணக்கம் என்ற தலைப்புல உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீடா.
1: ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிப்போமா? காலையில 5 மணிக்கு ஒரு அம்மா வீட்டு கதவை திறந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப போஸ்ட்மேன் ஒரு கடிதம் கொண்டு வராரு. அம்மா, உங்க மகன் எழுதிய கடிதம்னு உங்க கையில கொடுக்கறாங்க. அவங்களும் ரொம்ப ஆர்வமாவே பிரிச்சு படிக்கிறாங்க. அதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? அம்மா, இங்க ரொம்ப குளிர். நீங்க போட்டு கொடுத்த ஸ்வெட்டர் இன்னும் சூடா தான் இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் உங்க கையால சாம்பார் சாப்பிடணும். இன்னும் கொஞ்ச நாள் தாமா நான் வந்துடுறேன். அந்த கடிதத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு ஜீப் அந்த வீட்டுக்கு வருது. இந்த முறை ஒரு கடிதம் இல்ல, இந்திய தேசிய கொடி பொருத்தப்பட்ட ஒரு சவப்பெட்டி. ஒரு குடும்பத்துக்கு அது ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு அது பாதுகாப்பாக மாறுது. அந்த ஒரு வீட்டில் நடந்த மாதிரி 1999 இந்தியா முழுவதும் பல குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நாட்டுக்காக இழந்தாங்க. அந்த போர் தான் கார்கில் போர். போர் என்றாலே சமவெளியில நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கார்கில் போர் உலகிலேயே மிகவும் ரொம்ப கடினமான உயரமான மலைப்பகுதியில நடந்த போர்களுள் ஒன்றுதான் இது. சாதாரணமா மலை மேல இருக்கவங்களுக்கு தான் பலோன்னு சொல்லுவாங்க. இங்க கீழே இருப்பவங்க தான் வந்து ஏறிக்கொண்டு போராடிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். இந்திய வீரர்களுக்கு அது சாத்தியமாச்சு. அந்த நேரத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல பாகிஸ்தான் தரப்பை சேர்ந்த ஆயுதப்படையினர் இந்திய எல்லைக்குள்ள உயரமான மலைப்பகுதிகளில் ரகசியமாக ஊடுருவி நிலைகளை பிடிச்சாங்க. அதை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் விஜயை தொடங்குச்சு. சுமார் 2 மாதங்கள் நீண்ட கடுமையான மலைப்போர், ஆக்சிஜன் குறைவான உயரம், உறைய வைக்கும் குளிர், செங்குத்தான மலைகள், இவற்றையெல்லாம் தாண்டி இந்திய வீரர்கள் ஒவ்வொருவரும் சிகரத்தையே தொட்டாங்க. இறுதியாக July 26, 1999 அன்று இந்திய வெற்றியை அறிவித்தது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் July 26 கார்கில் விஜய் திவாசாக நினைவு கூறும். அந்த போர் இந்தியாவுக்கு நிறையவே பாடங்களை கத்துக் கொடுத்துச்சு. எல்லை பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட்டுச்சு. உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு முறைகள் மேம்படுத்தப்பட்டுச்சு. உயரமான மலைப்பகுதிகளில் போரிட தேவையான தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சிகள் அதிகரிக்கப்பட்டன. நாட்டின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடையே அதிக

அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டது. போர் வெற்றியை தரலாம், ஆனா அது யாருக்கும் முழுமையான சந்தோஷத்தை தராது. ஒரு வீரரை இழந்த குடும்பம், ஒரு தந்தை இழந்த குழந்தை, ஒரு மகனை எதிர்பார்த்து கதவை பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர். போரின் உண்மையான விலை பதக்கங்களால் அளிக்க முடியாது. வெற்றி என்பது எல்லையை மீட்பதல்ல, அந்த வெற்றிக்காக உயிரை கொடுத்தவர்களோட தியாகத்தை நினைவு வச்சுக்கிறதான். நம்ம பார்வையில அது ஒரு செய்தி தான், ஆனா ஒரு வீரரின் பார்வையில அது வீடு திரும்ப முடியாத ஆசைக்கும் நாட்டை காக்க வேண்டிய கடமைக்கும் நடுவுல இருக்க ஒரு மலை. போர் முடிந்த பிறகு செய்தித்தாள்கள்ல வெற்றின்னு ஒரு வார்த்தையை மட்டும் வந்தது, ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான குடும்பங்களோட கண்ணீரும் இருக்கு. ஒரு நாட்டின் பலம் போரை தொடங்குவதில் இல்ல, தேவையான போது தன்னை பாதுகாப்பதிலையும் முடிஞ்சவரை அமைதியை காப்பதிலும் தான் இருக்கு. போர் வந்து வரலாற்றில் மட்டும் இருக்கட்டும், அமைதி நம் எதிர்காலமாக இருக்கட்டும். நன்றி. ஜெய்ஹிந்த்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலன்
5: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பாதுகாப்பு
2: பாதுகாப்பான
1: பயணமே எல்லோருக்கும் நல்லது.

0: to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic West Bengal today and tomorrow. The weather department said heavy rainfall conditions are also likely to prevail over Karnataka, East Uttar Pradesh, Gujarat, Tamil Nadu, Karaikal, Puducherry. The Indian fencing team collected 3 gold, 1 silver and 1 bronze medal across various senior individual events on the third day of the Commonwealth Championships at Lagos in Nigeria today. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill to enhance funding and development of cooperative sector, also gives nod to legislation to rename state of Kerala as Kerala. Both houses refer Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to Joint Parliamentary Committee for further scrutiny. Home Minister Amit Shah says he is ready for detailed discussion on any AT paper leak related issue, writes letter to Lok Sabha Speaker. Finance Minister Nirmala Sitharaman calls for greater private capital mobilization in BRICS economies for global growth. Heavy to extremely heavy rainfall likely over parts of Odisha and Gangetic West Bengal for next 2 days as low pressure forms over Bay of Bengal. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 5வது ஆண்டா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இந்த இயக்கம் எதற்காக, இப்போ ஏன் சார்?
4: மிக முக்கியமான ஒரு முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு அடையாளமான ஒரு முயற்சி. இது என்ன அடையாளம், இந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவை என்ன, இந்த அடையாளத்தின் மூலமாக அதை செய்வதன் மூலமாக நாம் என்ன வந்து சாதிக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்முடைய சிந்தனையை வந்து உண்மையாக தூண்டிவிடக்கூடிய விஷயமா இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி நடைபெற்று வருது. குறிப்பாக நீங்கள் சுதந்திர தினத்தை ஒட்டி இதை இந்த முயற்சியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. என்ன அடிப்படை சிக்கல் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் கிடைத்து 80வது ஆண்டு நடக்கிறது என்றால் ஒரு 20 ஆண்டுகளை ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம வந்து 7வது தலைமுறை வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்துக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நாம சுதந்திர காலகட்டத்தினுடைய முன்னாடி இருந்த நினைவுகள், அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கான நினைவுகள், அன்றைக்கு நாம் அனுபவித்த வழிகள், வேதனைகள், அந்த துன்பங்கள், அது எதுவுமே தெரியாமல் 6-7 தலைமுறைகள்
5: அடிப்படை காரணம் நாம் வாங்கிய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு துணிச்சல், அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி. இப்போ இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன சின்ன ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆக்கப்பூர்வமாக நாட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அல்லது நாட்டு நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் மூலமாக அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம் வந்து பல்வேறு வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது. அப்போது உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியா என்ற ஒரு வளமான தேசத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இங்கே இருக்கக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்கள் டிமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்று இளைஞர்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஒன்றை சொல்வார்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% பேர் வந்து இளைஞர்கள். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு வளம் இருக்கிறது, குறிப்பாக மனித வளம் இருக்கிறது எனும் பார்க்கும் போது இதை எப்படி தமதாக்கிக் கொள்வது, தங்களுடைய சந்தையாக எப்படி மாற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது. பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. 140 கோடி பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அப்போ இதுதான் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனை இது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து கொண்டு, ஐயா

0: நாம வந்து இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிருபூத நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த சுதந்திர உணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லார் மனதிலும், அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அத்தனை பேருமே இந்தியாவினுடைய மகிமையை பெருமையை அங்கே போன உணர்வார்கள். நாம எப்படி இந்த நாட்டில் இருந்தோம், நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், என்ன விதமான ஒரு நினைவுகள் இருக்குன்னா, அங்கே போன பிற்பாடுதான் பலருக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசதி, அது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி, இது அத்தனையுமே பல பேர் வெளிநாடுகளுக்கு போன பின்னால்தான் இந்தியாவை பற்றிய பெருமை அவர்களுக்கு அங்கே போன பின்னால்தான் புரிகிறது. அப்போ இப்போ நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, உங்க அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்ற உணர்வை சிங்கப்பூர் ஆகட்டும், எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும் அவர்கள் வந்து நீங்க படித்த உடனே, பிளஸ் டூ முடித்த உடனே, அல்லது நீங்க கல்லூரி முடித்த உடனே ஓராண்டு நீங்க ராணுவ பயிற்சிக்கு அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா என்ன நோக்கம்னா, அந்த நாட்டை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வை அவர்களுக்கு கடத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா நாம என்ன இப்ப நம்ம கடத்த முயற்சி செய்கிறோம், இந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்பதின் வாயிலாக என்ன விஷயத்தை நாம கடத்த முயல்கிறோம் என்றால், அப்பா உங்க மனசுல அடியில ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தேசியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எனது தந்தை உருவாக்கி இருக்கிறார், எனது தாத்தா உருவாக்கி இருக்கிறார், அவர் விதைத்த விதையினுடைய பலனைத்தான் நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நுகரக்கூடிய இதே சுதந்திரத்தை எனது பேரன் வந்து நாளைக்கு நுகர வேண்டும் என்றால் இந்த சுதந்திரத்தை முழுமையாக காப்பாற்றி என்னுடைய பேரனுக்கோ எனது மகனுக்கோ நான் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், நான் இன்றைக்கு அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேசிய கொடி என்பது அதனுடைய அடையாளம், இந்த நாள் என்பது அதற்கான அடையாளம், இந்த சுதந்திர தினம் என்பது அதற்கான அடையாளம், அதற்கு பின்னே இருப்பது இந்த உணர்வு. உங்கள் அடிமனத்தில் ஆழத்தில் நீங்கள் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டினுடைய தேசியத்தை விரும்பக்கூடியவனாக, இந்த நாட்டின் ஒற்றுமையையும் வளத்தையும் எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அடிமனத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி நாம் நமது நம்முடைய நாடு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இந்த சிந்தனை வந்து உருவாகி இருக்கிறது. இது தேசிய கொடி என்பது வெறும் ஒரு அடையாளம்தான், ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து ரெண்டு முக்கியமான அம்சங்களை வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒன்னு, எந்த வகையில இருந்தாலும் அடிமைத்தலை அப்படின்றது அடிமைத்தலை தான், முன்பு இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டும் நாடு சிக்கிவிடக் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இன்னொன்னு, நம்மளுடைய காலத்துல, நாம பயின்ற காலத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல வந்து தேசிய கொடி ஏற்றி அந்த மாதிரி இருந்த உணர்வுகள்ன்றது வேற, இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை வளர்க்கணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஏழு தலைமுறை தாண்டி வந்து நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த தேசிய கொடி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த இயக்கம் வந்து கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாமா?
0: அடையாளம் என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசியத்தை, தேசிய உணர்வை தட்டி எழுப்பதற்கான அடையாளமாக இன்றைக்கும் நாம் வைத்திருப்பது என்பது இந்த தேசிய கொடி தான். இந்த தேசிய கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1906 இருந்து தொடங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இதற்கான ஒரு பல்வேறு வடிவங்கள் மாறி இருக்கின்றன. இந்த வடிவங்களை வந்து நீங்க வேற வேற காலகட்டத்தில் வேற வேற வந்து அன்னிபெசன் நம்மையார் வந்து ஒரு வடிவத்தை உருவாக்கினார், பின்னாடி இன்னொருத்தர் வந்து உருவாக்குறாங்க, கடைசியாக நாம வந்து இப்ப பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடிக்கு முன்பாக நாம வந்து ராட்டையும் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இதே தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறோம், பின்னர் கடைசியில் அந்த இடத்துல நம்ம வந்து அசோக சக்கரத்தை வைத்து இன்றைக்கு தேசிய கொடி. இப்போ இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல என்ன முக்கியமான செய்தினா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த காலகட்டத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கொடியைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் நம்ம ஊருடைய கொடிகாத்த குமரனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் நீங்கள் யார் எதை செய்திருக்கிறார்கள் என்றால், எதை உயர்த்தி பிடித்திருக்கிறார், எதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த காலகட்டத்திலும் இந்த கையில் ஏந்திய நமது தேசிய கொடியை கீழே தவற விட்டுக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் போராடி இருக்கிறார். இப்ப நீங்க ஆர்யா என்பவர் வந்து நீங்க இங்க கோட்டை கொத்தளத்தில் போய் இரவோடு இரவாக பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்தில் போய் குடியேற்றார். என்னத்துக்காக? நாம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றுகிறார். அப்போ கொடி என்பது நம்முடைய வரலாற்றிலேயும் நம்முடைய ஒரு ஒரு பண்பாட்டோடும் ஒருங்கிணைந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா கொடி குறிப்பாக அவரிடம் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தும் போது கூட மீன் கொடி என்றோ இல்ல புலி கொடி என்றோ நாம் வந்து பழைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய அந்த கொடி என்பது

0: அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு சின்னமாகவும் அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பெருமையையும் அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட மக்கள் நலனோடு அது வாழ்ந்தது என்பதை சொல்வதற்குமான அடையாளமாகத்தான் நாம் அந்த கொடியை நாம் பயன்படுத்தியிருக்கோம். நமது தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்றிலேயே இதற்கான மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடியானது ஒரு மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பல இடங்களில் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்திருக்கிறது. பல போராட்டங்களில் அதுதான் முன்னிலை வகித்து சென்றிருக்கிறது. அந்த கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்பது என்பதுதான் போராட்டக்காரர்களின் மகத்தான ஒரே பணியாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த கொடி என்பது நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய, நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய, நம்மை வழி நடத்தக்கூடிய ஓர் அம்சத்தை அந்த கொடி பெற்றிருக்கிறது. அப்போ அந்த கொடியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக, அந்த உணர்வெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக, போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி 5 ஆண்டுகளாக அந்த கொடியினுடைய கீழ் அணிவகுத்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு புதிய சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கப் போகிறார்கள்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு உணர்வு பூர்வமானது தான். அந்த வரலாறை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதற்கு பிறகு நாம் அடைந்த மகத்தான அந்த விடுதலை, அதன் பிறகு நாடு அடைந்த முன்னேற்றம், தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதன் வாயிலா நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கா சார்?
0: ஆமா, ஒண்ணு இல்ல, சாதாரண உங்களுடைய சட்டை பையில நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க குத்தி கொண்டாவே உங்களுக்கு வேற விதமான ஒரு எண்ணம் வந்து மனசுல ஏற்படும். அப்போ அது ஏதோ ஒன்று செய்கிறது. அந்த என்ன ஏதோ ஒன்று செய்கிறது என்றால், நான் இந்த நாட்டுக்காக பணியாற்றிருக்கிறேன், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாடு எனக்கு முன்னால் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது, இந்த நாடு இந்த கொடியை முழுமையாக பெறுவதற்கு அடைந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, ஒரு சின்ன சின்னம் தான், அந்த அடையாளம் தான். அந்த அடையாளம் என்பது பின்னே ஒரு மகத்தான வரலாறை தன்குள் சேமித்து வைத்திருக்கிறது. அப்போ அந்த வரலாறு அந்த ஒரு சின்ன சின்னத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து இயல்பாக மனிதனை தூண்டிவிடுகிறது, ஞாபகத்தை தூண்டிவிடுகிறது, நம்முடைய எண்ணங்களை தூண்டிவிடுகிறது. இது எதற்காக நாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றுகிறோம், எதற்காக நாம் இதை வந்து நம்முடைய சட்டைப்பையில் குத்திக் கொள்கிறோம், எதற்காக நாம் சல்யூட் பண்றோம், இது அத்தனைக்குமான கேள்வி ஒன்று இருக்குதுல்ல, இந்த கேள்வியில் இருந்தான் நாம் உடனடியாக நம்ம வரலாற்றுக்குள் போகிறோம். அந்த வரலாறு என்ன செய்தது? அப்ப அந்த வரலாறு செய்ததனுடைய பலன், நாம் இந்த 80 ஆண்டுகளாக என்ன பலனை அடைந்திருக்கிறோம், என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம், என்ன விதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், நான் எனது தாத்தா என்னவாக இருந்தார், அவருடைய தாத்தா என்னவாக இருந்தார், நான் என்னவாக இருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானதும் அந்த முன்னேற்றம் வந்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனாலும் சரி, அல்லது நீங்க உள்நாட்டு கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கூடிய வளர்ச்சி ஆனாலும், இன்றைக்கு மாதிரி அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அன்றைக்கு ஒரு விமான பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி அந்த ஒரு கப்பல் பயணம் இருந்ததில்லை, இன்று மாதிரி நம்முடைய எந்த இடத்திலும் நாம சுதந்திரமாக உள்ளே சென்று நமக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் எனக்கான தேவைகளை கேட்க முடிகிறது என்றால், இது எனக்கான அரசாங்கமாக நான் உருவாக்கி கொண்டேன். எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ எனக்கான உரிமைகள், எனக்கான ஒரு முக்கியமான நான் பெற வேண்டியவை என்ன, நான் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன, இது எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடி அந்த ஒரு மொத்த சமூக பொருளாதார மற்றும் வந்து வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்களை சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? சுதந்திரம் பெற்றதால் நடந்தது. அந்த சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த கொடி. அப்போ அந்த கொடியிலிருந்து தான் நாம் வந்து நம்மை வரலாற்றை நாம் வந்து இன்னைக்கு ஒரு சுருக்கமான வடிவத்தில் வைத்திருக்கிறோம், ஒரு கொடியாக வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கொடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது எந்த ஒரு இந்தியன் மனத்திலும் சட்டென எழுந்து நிற்பதற்கான காரணம் அந்த அடையாளம் தான். அப்போ இயல்பாகவே நாம் வந்து அந்த கொடியை அடையாளமாக வைத்துக் கொண்டு இந்த என்டையர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த உணர்வை எழுப்புவதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் அதை பார்க்கிறேன்.
1: நிச்சயமா சார், அதாவது நீங்க சொன்னீங்க என்னன்னா, ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் இந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்கில் வந்து நிச்சயமாக கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதில் வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏற்றணுன்ற உணர்வு இருக்கணும். ஆனால் அந்த கொடியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்றுதான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
0: காலையில விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏத்தணும், மாலையில அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிறோம். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்கா அதனுடைய மேல எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழாலாம் திருப்பி கொடி.

0: ஏற்றக்கூடாது, அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்துலேயோ முக்கா கம்பத்துலேயோ ஏற்றக்கூடாது, முழுசாக அது கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது, அது வந்து கடையில் வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில் கிடைக்கும், நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள், அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம், நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடி ஏற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்குது, அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான், இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது, அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன், சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை. டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணேச சரணம், ராகம் திலங்க், ஆதிதாளம், பாபநாசம் சிவன் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்பநாதோ, தோடிராகம், ஆதிதாளம், பல்லவி கோபாலையர் கிருதி.

மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி மணி

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நட்சத்திர கீதங்கள், நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திரை இசை பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

ஜூலை 1269 கிழவரசில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நாளை காலை 5:45 மங்கள இசை, நாளொருள் குரலின் 353, அதனை தொடர்ந்து 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள் என்று ஒரு செய்தியில் விதை உறக்கமும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பிரபாகரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சொல்ல சிந்தனை வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய்வாள சைனஸ் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் ஏ தேவா அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 7:30 இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோசாமிநாதன். 7:30 மதுரை தென்றல், 8 மணிக்கு மதுரை தென்றல் தொடர்ச்சி, 8:15 ஆங்கில செய்திகள், 8:30 மதுரை தென்றல் தொடர்ச்சி, 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் 1 மணிக்கு ப்ரோமோஷன் சிங்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஸ்போர்ட்ஸ், 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி வீரமங்கை குயிலி உரை சித்திரம் எனது சுதந்திரம் கலந்துரையாடல், இதில் பங்கேற்பார் இ வாசுகி மற்றும் புவனேஸ்வரி ஆகியோர். அமைப்பு உமா மீனா. படைப்பு தூத்துக்குடி. ஒன்று 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கில செய்திகள், 2:15 மரத்தன்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 மாலை நேர ஒளிபரப்பு துவங்குகிறது. குரல் அமுதம் 3:53, 5:30 மரத்தன்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள், தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டல் நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள், உடனடியாகிறார் பி சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனை அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாராம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மறுத்தன்றல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கை டெல்லி அஞ்சலாக, 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் ஹோமியோபதி மருத்துவம் உடனடி நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் மணிகண்டன் அவர்கள். 8:45 மறுத்தல், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மறுத்தன்றல், 9:30 நாடகம் மலர் மகனே மகனே நாடகம் எழுதுகிறார் சேலம் சங்கீத ரத்னம் அமைப்பு சிவமுருகையன் எஸ் ஜான்சன் படைப்பு திருச்சி. 10 மணிக்கு பாராளுமன்ற நடவடிக்கை கேள்வி நேரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 15 செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவுறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1269 கிளர்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்னும் சில நிகழ்ச்சிகள் சொல்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1969 கிலகட்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.